0: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். Such a warm evening.
1: அப்படின்னா
0: I am really proud of you. I am very happy to see you all. Today night special program by
2: Rosh Kumar.
0: Proudly presents the name of
2: Tamara. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
3: நிரம்பட்டு மணி ஒரு நிமிடம் கிடைக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம்மின் டியூன் தமிழ். இப்போ 25 டிகிரி செல்சியஸ், ஃபீல்ஸ் லைக் 28 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் டொரண்டோ. தொடர்ந்து உங்களோட நிரோஷ். லைக் ஆல்வேஸ் வி ஸ்டார்ட் த செகண்ட் ஆஃப் த ஷோ வித் சூப்பர் சீன் ஆஃப் த டே. இன்றைய சூப்பர் சீன் திருச்சிட்டம்பலம் திருப்பதிலிருந்து வருது. திஸ் ஃபிலிம் வாஸ் ரிலீஸ்ட் இன் August 2022. மூவி இஸ் ஸ்டாரிங் தனுஷ், நித்யா மேனன் அண்ட் பாரதியராஜ். Movie is directed by Mithran Jawar and music by Anirudh. So, இது உங்களுக்காக வருது சூப்பர் சீன் ஆஃப் த டே திருச்சிற்றம்பலம் திருப்பதியிலிருந்து.
4: எனக்கு அப்பவே ஒரு டவுட்.
5: என்ன டவுட்?
4: You should play hard to get.
5: அது
4: hard to get.
5: Hard to get னா என்ன தெரியும்?
4: நாமளே போய் மேல உள்ள கூடாது. ஒரு பட்டம் போச்சு, அது அப்படியே பிடிச்சோம்னா ரெக்க கசங்கிரி இல்ல ஓடி போயிரும். அதுவா வந்து இங்க உட்காரணும், அப்படியே பிடிச்சு ஒரு முத்தா.
5: உனக்கு என்ன தெரியும் இந்த காலத்து பசங்களை பத்தி? அட்வைஸ் எல்லாம் பண்ற
4: அவளை நான் லவ் பண்ற காலத்துல அவ பேரு முத்துராம்.
5: ஆம்பளை பேரா இருக்கு? இல்ல, முத்து ராம் ரெண்டு ஆம்பளை பேரெல்லாம் இருக்கு.
4: இல்ல, ஒண்ணுதான்.
5: சரி,
4: டேய், சின்ன வயசுல அவ மேல எனக்கு ஒரு இதுதா. அட, நான் அவகிட்ட இதை சொல்லவே இல்லை. அவ போற இடத்துலதான் போவேன், அவ என்னை கவனிக்கிற மாதிரி எல்லா வேலையும் செய்வேன். அட, நானு ஒரு கல்லே பார்த்துட்டு இருப்பேன். அப்படி செட் ஆனதுமா
5: பாட்டி பேரு முத்துராம் இல்லையே?
4: இல்ல.
5: சரி, அப்புறம் என்ன பிரேக்கப் ஆயிடுச்சா?
4: எனக்கு செத்தமிழ் செல்விய பிடிச்சிருச்சு.
5: பாட்டி பேரு செந்தமிழ் செல்வியும் இல்லையே?
4: இல்ல.
5: சரி,
4: இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது?
5: உன் ஊருக்கு போனா உன் சாயல நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்கன்னு மட்டும் தெரியுது.
4: அதையும் தாண்டி ஒரு பொண்ணை இப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது தெரியும். ஏண்டா, உன்னை என் பேரேன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா.
3: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் அதே திருச்சிற்றம்பலம் திருப்பதிலிருந்து ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தமிழ்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
1: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ 416-299-9955.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் நியூ தியேட்டர் தசமல் தி செவன் டூ டபுள் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஊடாகவும் நீங்கள் கட்டுக்கொள்ளலாம். அதோடு நீங்கள் ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் டிவைஸ் வச்சிருந்தால் உங்களுடைய ஆப் ஸ்டோருக்கு நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். போத் இந்த கூகுள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவர் ஆன் தி கோ. கனடான்னு நாங்கள் பார்த்த நிறைய பேர் கனடா ஒரு ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வேர்ல்டு வைடாக போய்க்க கனடா ஒரு வெரி நைஸ் அண்ட் புலைட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அப்படி நாங்கள் கேட்க கெனடியன்ஸ் இஸ் ஜெனரலி லுக்ட் இன் அ பாசிட்டிவ் லைட் அக்ராஸ் ஆல் ஆஃப் த வேர்ல்ட். திஸ் வீக் ஒரு புது ஸ்டடி வந்திருக்குது, யுனைடெட் கிங்டம் பேஸ் ப்ரைஸ் கம்பேரிசன் சைட். இது மணி சூப்பர் மார்க்கெட் ரீசன்ட்லி ரிவீல் ரேங்கிங் ஃபார் டாப் சிட்டிஸ் ஃபார் கஸ்டமர் சர்வீஸ். மெயினாக நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு பார்த்தால் இது பொலைட்னஸ் நைஸ் அப்படி நீங்கள் ஒரு கிளையண்ட்டோட ஹேண்டில் பண்ணுறீங்க, இப்படி மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் தான் ஒரு ஃபேக்டராக பார்த்துருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த வேர்ல்டு அங்கே கரண்ட் லிவிங் வேர்ல்டு வைரல் சோஷியல் மீடியா ஆன்லைன் கஸ்டமர் ரிவ்யூஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்க எங்கே கூடுதலாக நீங்கள் பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்படி பார்க்குறதுக்கு ஓவர் 100,000 ரிவ்யூஸ் பார்த்துருக்காங்க, மெயினாக இந்த லீஷர் ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸுக்காக. அதில் இந்த ஸ்டடியை பார்த்தால் 107 சிட்டிஸ் இது மேஜர் சிட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் 107 மேஜர் சிட்டிஸை பார்த்துருக்குறாங்க. இது அஃப்கோர்ஸ் எல்லா சிட்டிஸுக்கும் என்ன பார்த்துருக்காங்கன்னா என்ன மாதிரி ரிவ்யூஸ் வந்திருக்குது, ஃப்ரெண்ட்லியான ரிவ்யூஸ், ஃப்ரெண்ட்லி கோவர்க்கர்ஸ், ஃப்ரெண்ட்லி ஒர்க்கர்ஸ், ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப், இப்படி மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் மெயினாக இதில் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நாங்கள் டோட்டலாக பார்க்க கனடா ஒரு வேர்ல்டு வைடான ஒரு நல்ல பலைட்டான கண்ட்ரின்னு சொல்கிறது. ஆனால் இந்த லிஸ்ட்டில் ஓன்லி ஒன் கெனேடியன் சிட்டி தான் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்குது. அந்த ஒன் கெனேடியன் சிட்டி எங்கே இருந்தால் மொன்ட்ரியால் சிட்டி தான் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்குது. டோட்டலாக நாங்கள் பார்க்க ரேங்கிங் 6 பிளேஸ் வித் 56.8% ஆஃப் ரிவ்யூஸ் மென்ஷனிங் ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப் அண்ட் சர்வீஸ். ஸோ டோட்டலாக நாங்கள் இந்த லிஸ்ட்டில் பார்க்க மொன்ட்ரியால் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் ஒரு டாப் சிட்டியாக வந்திருக்குது ஃபோர் ஃப்ரெண்ட்லியஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். மொன்ட்ரியாலில் நீங்கள் பார்த்தால் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ன்னு பார்த்தால் மெயினாக அவைக்கு நிறைய கேஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய கேஃபேஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ன்னு பார்த்தால் இதில் குட் கஸ்டமர் சர்வீஸ் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பெஷலாக மொன்ட்ரியாலில் நீங்கள் இந்த ஸ்மோக் மீட் சாண்ட்விச்சஸ் அண்ட் புட்டின்னு பார்த்தால் இது ஃபேமஸான ஃபுட்ஸ் மொன்ட்ரியாலில் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுட்ஸே இந்த மொன்ட்ரியால் சிட்டிக்கு போய் வேண்டேக்கு அந்த சிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் குட் சர்வீஸ் கிரேட் சர்வீஸ்ன்னு தான் ரிவ்யூ யூஸ்வலாக கொடுத்துருக்குறாங்க. அப்படி நாங்கள் வேறு சிட்டிஸ் எந்த இந்த லிஸ்ட்டில் எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்றால் டோட்டலாக நம்பர் கனடாவில் நம்பர் 6 தான் மொன்ட்ரியால் கனடா வந்திருக்குது. அதை தாண்டி நம்பர் 4 நாங்கள் பார்த்தால் பேரிஸ் ஃப்ரான்ஸ் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்குது. நம்பர் 3 லிவர்பூர் யுனைடெட் கிங்டம். நம்பர் 2 வியட்நாமில் ஒரு சிட்டி ஹனோய் என்ற ஒரு சிட்டி. அண்ட் நம்பர் 1 லொக்கேஷன் நாங்கள் பார்த்தால் யுனைடெட் கிங்டமில் இருக்கிறது ஒரு பாப்புலரான சிட்டி எடின்பர்க் ஒரு சிட்டி. எடின்பர்க் சிட்டியை பார்த்தால் இதில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய பார்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் டைப் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. ஆனால் இப்படி நிறைய ஏரியாஸ் இருந்தாலும் நிறைய பேர் இந்த இடம்பர்க் ஏரியாவில் கிரேட் கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது அஃபிஷியலாக லேபிள் பண்ணியிருக்கிறாங்க வேர்ல்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியஸ்ட் சிட்டிஸ் ஃபோர் கஸ்டமர் சர்வீஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க ஃபோர் 2026. அஃப்கோர்ஸ் இந்த லிஸ்ட்டில் நாங்கள் பார்த்தால் 2024 இருந்து மொன்ட்ரியால் மட்டும்தான் ஒரு ஓன்லி கெனேடியன் சிட்டியாக இந்த லிஸ்ட்டில் வந்திருக்குது. அஃப்கோர்ஸ் நாங்கள் இப்படி கண்டினியூஸ் பார்த்து கொண்டு இருக்கேக்க மொன்ட்ரியால் இஸ் ongoing to be one of the friendliest cities in all of the world. It is East FM 102.7 Kadigonadu, the East FM in Tune Tamil.

0: அதனை அடுத்து சவுதி அரேபியாவிற்கும் பிரதமர் விஜயம் செய்துள்ளார். ஒரு தசாப்தத்திற்கு மேலான காலத்தின் பின்னர் கனடிய பிரதமர் ஒருவர் துருக்கிக்கு செல்வதுடன் 26 ஆண்டுகளின் பின்னர் கனடாவின் பிரதமர் ஒருவர் சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உலக தமிழராட்சி மாநாட்டை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளின் பின்னர் தமிழக அரசு நடத்துவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் நடத்தாமல் உலகத் தமிழர்கள் அனைவரையும் உள்ளிருக்கும் வகையில் புலம்பெயர் நாடுகள் பலவற்றிலும் இந்த மாநாட்டை பல கட்டங்களாக நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவை கூறுகின்றன. இதற்கான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அமெரிக்கா சென்றுள்ளதாக அறிய முடிகிறது. கடைசியாக 1995 தஞ்சாவூரில் இடம்பெற்ற 8th உலக தமிழாராய்ச்சி மாநாடை முழுமையான தமிழக அரசு நடத்தியிருந்தது. 2010 மாநாட்டை நடத்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு முயற்சித்த போதிலும் கால அவகாசம் இல்லை என கூறி உலக தமிழாராய்ச்சி மன்றம் ஒப்புதல் வழங்கவில்லை. இதனை அடுத்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது. இலங்கையில் 1956 பின்னர் அதிகாரத்தை கைப்பற்ற அரசியல்வாதிகள் மேற்கொண்ட குறுக்கு வழிகள் காரணமாகவே வடக்கு கிழக்கில் யுத்தம் ஏற்பட்டதாக பேராயர் மல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். இம்முறை புதிய அரசாங்கத்தை மக்கள் தோற்றுவித்த போதிலும் அதனை கவிழ்த்து அதிகாரத்தை கைப்பற்றும் சுயலாப அரசியல் வியாபாரம் அடுத்த நாளே ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் சாடியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பாட்டுக்குரல் பண்பலை எஸ்எஃப்எம் 102.7 ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்புனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மார்க்கம் 905-554-5890.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெப் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 98.7 ஈஸ்ட் எஃப்எம் டூ தமிழ். இப்போ இருக்கிறது 24 டிகிரி செல்சியஸ், ஆனால் ஃபீல் பண்ணுறது 26 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் டொராண்டோ. அதோட நாளைய நாளும் வெதரும் நாங்கள் இப்போ அட்டி பார்க்கலாம். நாளை நாள் வெதர் மிக்ஸ் அப் சான் கிளவுட்ஸ், 25 டிகிரி செல்சியஸாக இருக்கப்போது. அப்படியே கேஸ் ப்ரைஸஸை நாங்கள் எட்டி பார்த்தா, தேர் இஸ் கோயிங் டு பி நோ சேஞ்சஸ் ஃபார் கேஸ் ப்ரைஸஸ் டுமாரோ. ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரமும் வந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். டூன் இன் டு டூன் தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் த ஷோ, யூ கேன் டூன் இன் எவ்ரி சண்டே 7 PM to 9 PM. ஐ விஷ் எவ்ரி ஒன் அ கிரேட் வீக் அஹெட். ஸ்டே சேஃப், என்ஜாய் தி கிரேட் வெதர். மீண்டும் ஒரு டூன் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடுபடுறது நிரோஷ். நன்றி பணக்கம் நேர்களே.

0: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
4: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
5: Chapter systems are offline.
6: For today's hits and all-time favorites.
7: 102.7
8: is East FM.
9: سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

به تو فکر کردم، خود آسمونه، خود آسم.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறப்படாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-0-2.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 cars மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம்.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Ikumidayil. Inga Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahirar, 416-299-1020.
3: Kuraivani Nerathil, Nidhi Thevaigalai Nirevaga Poorthi Seidhu Thara, Andrum, Indrum, Ini, Endrum, Markham & Steels, Blue Building Il, Mortgage Solutions.
4: 50,000 Home Equity Ke, Maadhaandhe Kattupanam, 375 Todargal. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan ena anithikkum or pair.
4: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777. MortgageSolutions.ca.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
6: ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
7: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 6473025748. கேம்சோனிக்ஸ்.com.
8: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன், 102.7.

0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
1: 416-461-6401.
2: Focus Educational Services. Ontario Certified Teacher Sabita Silvarajavin Thalamayil Iyangum Focus Education Services Ippodu Pudidaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Katrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509 647-534-4509 Morningside and Shepherd Sandipal Focus Educational Services.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4168354128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7. ஆசையில பாத்தி

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில் 5928 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205 வாக்இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரி முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், மூன்று இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point.
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power.
9: Feel the bass.
10: 102.7 FM.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 4167722 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3.
1: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 4164927973.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டிரெக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 4167317044.
3: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ, 4168415301 4168415301.
4: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026, பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கி

0: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stepan 102.7. FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stepan 102.7.
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
4: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ், ஹோட்டல்ஸ், ரிசோர்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப். 6478182798 6478182798.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
5: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: பாட்டுக்கரு பண்பலை 102.7
1: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
2: பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்
3: 2225 மார்க்கம் ரோட் Suite 307-647-478-0144
4: என்ன
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
8: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல், காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
9: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்
10: என்னது,
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
12: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
11: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
12: 416-900-4599.
13: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908, 656.
14: இன்றும் இசையுடன்
15: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
14: 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 6 2026 திங்கட்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:10. கனேடிய செய்திகள். வெளியில் வெப்பநிலை 21°C இருக்கிறது, 22°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 25°C வரை வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். முற்றிலும் முகில்கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. உடல்நிலை 31°C வரை அதிகரித்து காணப்படும். லேசான மழை தொடர்களுக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் காணப்படுகின்றன. ஆனாலும் கூட கூடுதலாக முகில்கூட்டம் நிறைந்திருக்கின்ற நாளாக இன்றைய நாள் பொழுது அமையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை செவ்வாய்க்கிழமை பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக 25°C வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. உணர்நிலை 31°C இருக்கும். புதன்கிழமை 29°C 35 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். வியாழன் 28°C 34 உணர்நிலையோடு, வெள்ளிக்கிழமை 26°C 34 குணநிலையாக இருக்கும். இந்த நாட்கள் பிரகாசமான சூரியோடி நிறைந்த நாட்களாக இருக்கும். எதிர்வரும் சனிக்கிழமை 25°C ஆக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. 27°C கூடுதல் வெப்பநிலையாகவும் 33 குணநிலையாகவும் இருக்கும். அடுத்த திங்கட்கிழமை 26°C 31 குணநிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து குறிப்பிடத்தக்க நிச்சயமற்ற தன்மை நீடிப்பதாக கனடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லிப்ளாங்க் வெள்ளிக்கிழமை கனடிய ஊடகங்களுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது இதனை தெரிவித்தார். வருடாந்த மறு ஆய்வு நடைமுறை குறித்து எதனையும் முன்கூட்டியே கணிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ள டொமினிக் லிப்ளாங்க், இதுவரை அறியப்படாத ஒரு புதிய சூழலாகும் என்றும், இத்தகைய ஒப்பந்தங்களில் இது வழமையான ஒன்று அல்ல எனவும் தெரிவித்தார். கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தை அதன் தற்போதைய வடிவிலேயே 2042 வரை புதுப்பிப்பதற்கு பதிலாக ஆண்டுதோறும் மறு ஆய்வு தேவை என டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முடிவெடுத்த சில நாட்களுக்கு பின்னர் கனடிய அதிகாரிகள் இந்த கருத்து வெளியிடப்பட்டது. வருடந்தோறும் நடைபெறும் மறு ஆய்வின் ஒரு பகுதியாக விவாதங்களை எவ்வாறு வடிவமைக்க திட்டமிட்டுள்ளார் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜமீசன் கிரிடம் தான் கேள்வி எழுப்பியதாக டொமினிக் லிப்ளாங்க் தெரிவித்தார். மெக்சிகோவின் பொருளாதார செயலாளர் மாசிலோ எட்வர்டோவுடன் இணைந்து இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். July 1st முத்தரப்பு சந்திப்பில் அதற்கான பதில் கிடைக்கவில்லை என தெரிவித்து அவர், எதிர்வரும் வாரங்களில் இதுகுறித்த பேச்சுவார்த்தையை தொடர்வது என ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். குஸ்மா ஒப்பந்தம் மேலும் 16 நீடிக்கும் என கனடாவும் மெக்சிகோவும் எதிர்பார்த்திருந்தன. ஆனால் ஒப்பந்தத்தின் தற்போதைய வடிவம் தனது காலத்தை கடந்துவிட்டதாக கூறி அதில் மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா விருப்பம் வெளியிட்டுள்ளது. நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மாக்கானி துருக்கிக்கு பயணமாகிறார். இன்று துருக்கிக்கு செல்லும் மாக்கானி 2 நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வார். நேட்டோ உச்சிமாநாடு அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டில் தொடர்ந்து நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்புத் துறைக்கான நிதி பங்களிப்பு குறித்த விவாதத்தில் மாக்கானி கலந்து கொள்வார் என கனடிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதில் கனடா அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து இந்த உச்சிமாநாட்டின் போது அவர் எடுத்துரைப்பார். கனேடிய பிரதமரின் இருதரப்பு சந்திப்புக்கான அட்டவணை இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். 2015 பின்னர் கனேடிய பிரதமர் ஒருவர் துருக்கிக்கு பயணமாவது இதுவே முதல் தடவை. நேட்டோ உச்சிமாநாட்டின் பின்னர் மாக்கானி சவுதி அரேபியாவிற்கும் ஒரு குறுகிய கால பயணத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளார். சவுதி அரேபிய பயணம் வர்த்தகம் முதலீடு உறவுகளை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்கும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. கனடாவுக்காக போராடுவோம் என கன்சர்வேடி கட்சியின் தலைவர் பியர் பொலிவியர் தெரிவித்துள்ளார். ஆல்பர்ட்டா மாகாண பிரிவினவாதம் குறித்து கன்சர்வேடி கட்சி ஆதரவாளர்களிடம் சனிக்கிழமை ஆட்சி உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்தை தெரிவித்தார். கனடாவிற்காக நாம் போராடுவோம் என தெரிவித்த அவர், ஆல்பர்ட்டா மக்களை மீண்டும் வென்றெடுப்பதற்காக எதிர்வரவுள்ள பொது வாக்கெடுப்பு உட்பட அனைத்திலும் நம்பிக்கையின் ஊடாக போராடுவோம் என தெரிவித்தார். இந்த விவாதத்தில் இருதரப்பிலும் உள்ள மக்களிடம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள தாம் விரும்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிணைந்த கனடாவை ஆதரிப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த அவர், இந்த விவாதத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் கருத்துக்களை கேட்கவும் அவர்களின் நியாயமான கவலைகளுக்கு தீர்வு காணவும் தான் விருப்பம் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்க மதுபானங்கள் அடுத்த ஆண்டு கனடிய மதுபான கடைகளில் விற்பனையாக வேண்டும் என கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் விருப்பம் வெளியிட்டுள்ளார். தலைநகர் ஒட்டாவாவில் நடைபெற்ற அமெரிக்க சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்ட கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பீட் ஹோக்ஸ்டா உரையாற்றினார். தனது உரையின் போது, அடுத்த சுதந்திர தின விருந்துக்குள்ளாக கனடிய மதுபான கடைகளில் அமெரிக்க மதுபானங்கள் மீண்டும் இடம்பெறச் செய்வதை இலக்காக தான் நிர்ணயித்திருப்பதாக குறிப்பிட்டார். அமெரிக்கா கனடா இடையிலான நட்புறவுக்காகவும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். கோரிஹோவ் சர்வதேச பாலத்தை திறப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம், இறக்குமதி வரிகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய சில விவகாரங்கள் குறித்து பீட் ஹோக்ஸ்டா தனது உரையில் சுட்டிக்காட்டினார். கனடாவின் அடுத்த நீர்மூழ்கி கப்பல் தொகுதியை தேர்ந்தெடுக்க பிரதமர் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. நீண்டகாலமாக நிலவி வரும் ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரதமர் மாக்காணி திங்கட்கிழமை இது தொடர்பிலான அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அறிவித்தலில் கனடாவின் அடுத்த நீர்மூழ்கி கப்பல் படையினை ஜெர்மனிய நிறுவனங்களா அல்லது தென்கொரிய நிறுவனங்களா உருவாக்கும் என்பதை பிரதமர் அறிவிப்பார் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஹாலிஃபாக்ஸ் நகரில் இந்த அறிவிப்பு குறித்து லிபரல் அரசாங்கம் மிக மௌனமாகவும் இரகசியத்தன்மையுடன் இருந்து வருகிறது. நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு துருக்கி பயணமாகும் வழியில் பிரதமர் ஹாலிஃபாக்ஸில் இந்த அறிவிப்பை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன. ஏஜெக்ஸ் மாகாண சபை உறுப்பினர் ஆன்டாரியோ லிபரல் தலைமை போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராக முயற்சியினை அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ரொப் சிஜன்கே கைவிட்டார். ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ரொப் தனது முடிவை அறிவித்தார். தனது குடும்பத்தினர் ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்தி வைக்கும் கடினமான முடிவினை தான் எடுத்துள்ளதாக ரொப் அறிவித்தார். கடந்த மே மாதம் தலைமைத்துவ போட்டியில் களமிறங்குவதாக முதன்முதலில் அறிவித்திருந்தார். ஒன்டாரியோ லிபரல் தலைமை போட்டியில் தொடர்ந்து 4 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவ்தி பெயின்ஸ், டொரண்டோ மாகாண சபை உறுப்பினர் லீ ஃபேக்லோவ், எரிக் லொம்பாரி, டலன் மெகனாடோ ஆகியோர் இந்த போட்டி களத்தில் உள்ளார்கள். லிபரல் கட்சி உறுப்பினர்கள் எதிர்வரும் 9 தேதி தமது புதிய தலைவரை தேர்வு செய்வார்கள். கட்சியின் புதிய தலைவர் 21 தேதி அறிவிக்கப்படுவார். பிராம்டன் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு இருவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் ஏர்ல்ஸ் பிரிட்ஜ் ப்ளூவார்ட் மற்றும் எடின்புரூக் ஹில் டிரைவ் சந்திப்பு கருகாமையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இருவர் தேடப்பட்டு வருவதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளார்கள். இலக்கு வைக்கப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக பீல்பிராந்திய காவல்துறை அறிவித்துள்ளது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 6 2026 திங்கட்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: 7:10 காலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:10. கனேடிய செய்திகள். வெளியில் வெப்பநிலை 21 செல்சியஸாக இருக்கிறது, 22 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 25 வரை வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். முற்றிலும் முகில்கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. உடல்நிலை 31 வரை அதிகரித்து காணப்படும். லேசான மழை தொருளுக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் காணப்படுகின்றன. ஆனாலும் கூட கூடுதலாக முகில்கூட்டம் நிறைந்திருக்கின்ற நாளாக இன்றைய நாள் பொழுது அமையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை செவ்வாய்க்கிழமை பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக 25 வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. உணர்நிலை 31 இருக்கும். புதன்கிழமை 29 செல்சியஸ், 35 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். வியாழன் 28 செல்சியஸ், 34 உணர்நிலையோடு. வெள்ளிக்கிழமை 26 செல்சியஸ், 34 குணநிலையாக இருக்கும். இந்த நாட்கள் பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாட்களாக இருக்கும். எதிர்வரும் சனிக்கிழமை 25 செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. 27 செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும் 33 குணநிலையாகவும் இருக்கும். அடுத்த திங்கட்கிழமை 26 செல்சியஸ், 31 குணநிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து குறிப்பிடத்தக்க நிச்சயமற்ற தன்மை நீடிப்பதாக கனேடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லிப்ளாங்க் வெள்ளிக்கிழமை கனேடிய ஊடகங்களுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது இதனை தெரிவித்தார். வருடாந்த மறு ஆய்வு நடைமுறை குறித்து எதனையும் முன்கூட்டியே கணிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ள டொமினிக் லிப்ளாங்க், இதுவரை அறியப்படாத ஒரு புதிய சூழலாகும் என்றும் இத்தகைய ஒப்பந்தங்களில் இது வழமையான ஒன்று அல்ல எனவும் தெரிவித்தார். கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தை அதன் தற்போதைய வடிவிலேயே 2042 வரை புதுப்பிப்பதற்கு பதிலாக ஆண்டுதோறும் மறு ஆய்வு தேவை என டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முடிவெடுத்த சில நாட்களுக்கு பின்னர் கனடிய அதிகாரிகள் இந்த கருத்து வெளியிடப்பட்டது. வருடந்தோறும் நடைபெறும் மறு ஆய்வின் ஒரு பகுதியாக விவாதங்களை எவ்வாறு வடிவமைக்க திட்டமிட்டுள்ளார் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரிடம் தான் கேள்வி எழுப்பியதாக டொமினிக் லிப்ளாங்க் தெரிவித்தார். மெக்சிகோவின் பொருளாதார செயலாளர் மாசிலோ எட்வர்டோவுடன் இணைந்து இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜூலை 1 முத்தரப்பு சந்திப்பில் அதற்கான பதில் கிடைக்கவில்லை என தெரிவித்த அவர், எதிர்வரும் வாரங்களில் இதுகுறித்த பேச்சுவார்த்தையை தொடர்வது என ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். குஸ்மா ஒப்பந்தம் மேலும் 16 நீடிக்கும் என கனடாவும் மெக்சிகோவும் எதிர்பார்த்திருந்தன. ஆனால் ஒப்பந்தத்தின் தற்போதைய வடிவம் தனது காலத்தை கடந்துவிட்டதாக கூறி அதில் மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா விருப்பம் வெளியிட்டுள்ளது. நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மாக்கானி துருக்கிக்கு பயணமாகிறார். இன்று துருக்கிக்கு செல்லும் மாக்கானி 2 நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வார். நேட்டோ உச்சிமாநாடு அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டில் தொடர்ந்து நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்புத் துறைக்கான நிதி பங்களிப்பு குறித்த விவாதத்தில் மாக்கானி கலந்து கொள்வார் என கனடிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதில் கனடா அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து இந்த உச்சிமாநாட்டின் போது அவர் எடுத்துரைப்பார். கனேடிய பிரதமரின் இருதரப்பு சந்திப்புக்கான அட்டவணை இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். 2015 பின்னர் கனேடிய பிரதமர் ஒருவர் துருக்கிக்கு பயணமாவது இதுவே முதல் தடவை. நேட்டோ உச்சிமாநாட்டின் பின்னர் மாக்கானி சவுதி அரேபியாவிற்கும் ஒரு குறுகிய கால பயணத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளார். சவுதி அரேபிய பயணம் வர்த்தகம் முதலீடு உறவுகளை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்கும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. கனடாவுக்காக போராடுவோம் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியர் தெரிவித்துள்ளார். ஆல்பர்ட்டா மாகாண பிரிவினவாதம் குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சி ஆதரவாளர்களிடம் சனிக்கிழமை ஆற்றிய உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்தை தெரிவித்தார். கனடாவிற்காக நாம் போராடுவோம் என தெரிவித்த அவர், ஆல்பர்ட்டா மக்களை மீண்டும் வென்றெடுப்பதற்காக எதிர்வரவுள்ள பொது வாக்கெடுப்பு உட்பட அனைத்திலும் நம்பிக்கையின் ஊடாக போராடுவோம் என தெரிவித்தார். இந்த விவாதத்தில் இருதரப்பிலும் உள்ள மக்களிடம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள தாம் விரும்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிணைந்த கனடாவை ஆதரிப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த அவர், இந்த விவாதத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் கருத்துக்களை கேட்கவும் அவர்களின் நியாயமான கவலைகளுக்கு தீர்வு காணவும் தான் விருப்பம் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்க மதுபானங்கள் அடுத்த ஆண்டு கனடிய மதுபான கடைகளில் விற்பனையாக வேண்டும் என கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் விருப்பம் வெளியிட்டுள்ளார். தலைநகர் ஒட்டாவாவில் நடைபெற்ற அமெரிக்க சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்ட கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பீட் ஹோக்ஸ்டா உரையாற்றினார். தனது உரையின் போது அடுத்த சுதந்திர தின விருந்துக்குள்ளாக கனேடிய மதுபான கடைகளில் அமெரிக்க மதுபானங்கள் மீண்டும் இடம்பெறச் செய்வதை இலக்காக தான் நிர்ணயித்திருப்பதாக குறிப்பிட்டார். அமெரிக்கா கனடா இடையிலான நட்புறவுக்காகவும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். கோரிஹோ சர்வதேச பாலத்தை திறப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம், இறக்குமதி வரிகள் உட்பட இரு நாடுகளுக்கு இடையிலான தற்போதைய சில விவகாரங்கள் குறித்து பீட் ஹோக்ஸ்டா தனது உரையில் சுட்டிக்காட்டினார். கனடாவின் அடுத்த நீர்மூழ்கி கப்பல் தொகுதியை தேர்ந்தெடுக்க பிரதமர் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. நீண்டகாலமாக நிலவி வரும் ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரதமர் மாக்காணி திங்கட்கிழமை இது தொடர்பிலான அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அறிவித்தலில் கனடாவின் அடுத்த நீர்மூழ்கி கப்பல் படையினை ஜெர்மனிய நிறுவனங்களா அல்லது தென்கொரிய நிறுவனங்களா உருவாக்கும் என்பதை பிரதமர் அறிவிப்பார் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஹாலிஃபாக்ஸ் நகரில் இந்த அறிவிப்பு குறித்து லிபரல் அரசாங்கம் மிக மௌனமாகவும் இரகசியத்தன்மையுடன் இருந்து வருகிறது. நேற்று மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு துருக்கி பயணமாகும் வழியில் பிரதமர் ஹாலிஃபாக்ஸில் இந்த அறிவிப்பை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன. ஏஜெக்ஸ் மாகாண சபை உறுப்பினர் ஆன்டாரியோ லிபரல் தலைமை போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராக முயற்சியினை அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ரொப் சிஜன்கே கைவிட்டார். ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ரோப் தனது முடிவை அறிவித்தார். தனது குடும்பத்தினர் ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்தி வைக்கும் கடினமான முடிவினை தான் எடுத்துள்ளதாக ரோப் அறிவித்தார். கடந்த மே மாதம் தலைமைத்துவ போட்டியில் களமிறங்குவதாக முதன்முதலில் அறிவித்திருந்தார். ஒன்டாரியோ லிபரல் தலைமை போட்டியில் தொடர்ந்து 4 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவ்தி பெயின்ஸ், டொரண்டோ மாகாண சபை உறுப்பினர் லீ ஃபேக்லோ, எரிக் லொம்பாரி, டலன் மெகனாடோ ஆகியோர் இந்த போட்டி களத்தில் உள்ளார்கள். லிபரல் கட்சி உறுப்பினர்கள் எதிர்வரும் 9 தேதி தமது புதிய தலைவரை தேர்வு செய்வார்கள். கட்சியின் புதிய தலைவர் 21 தேதி அறிவிக்கப்படுவார். பிரம்டன் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு இருவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் ஏர்ல்ஸ் பிரிட்ஜ் ப்ளூவார்ட் மற்றும் எடின்புரூக் ஹில் டிரைவ் சந்திப்பு அருகாமையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இருவர் தேடப்பட்டு வருவதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளார்கள். இலக்கு வைக்கப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக பீல் பிராந்திய காவல்துறை அறிவித்துள்ளது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதளம் முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழ முடியும். புத்தம்புதிய திங்கட்கிழமையின் காலை பொழுது நாங்கள் உற்சாகத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். வெப்பநிலை சற்று தணிந்திருக்கின்றது. வெப்பம் குறைவாக இருக்கின்ற ஒரு கோடை காலத்தின் அழகான வாரம் ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள் இந்த நிகழ்ச்சியில். உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூலை மாதத்தின் 6 திங்கட்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் ஜூலை மாதம் 6 பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். இந்த வாரம் முழுவதுமே ஒரு சிறந்த கொண்டாட்டமான கோடை காலத்தின் வாரமாகவும் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

9:06 மீசஃபமின் நேற்று இன்று நாளின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். இந்த பொழுதில் ஒரு சிந்தனையும் பார்க்கலாம். ஒரு தவறு உங்கள் அனுபவத்தை அதிகரிக்கின்றது, ஒரு அனுபவம் உங்களது தவறுகளை குறைக்கின்றது. நாங்கள் முயற்சிகளை செய்யாமல் இருத்தல்தான் மிகப்பெரும் தவறாகி போகின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. நாங்கள் தவறி விட்டு விடுவோமோ, ஏதாவது ஒன்றை பிழையாக செய்து விடுமோ என்ற ஒரு பயத்தின் காரணமாகவே பல செயல்களை செய்யாமலே இருக்கின்றோம். முயற்சிகள் தொடங்கப்படாமலேயே திட்டங்கள் வகுக்கப்பட்டு அப்படியே இருக்கின்றன. எனவே நாங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யாமல், தவறுகளை செய்யாமல், அதன் மூலமாக நாங்கள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது. எனவே தவறுகள் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கும். அடுத்த முறை இந்த மாதிரியான செயலை நாங்கள் செய்யக்கூடாது, இப்படி நாங்கள் இந்த விடயத்தை எடுத்து செல்லக்கூடாது என்பது தொடர்பான ஒரு பெரிய அனுபவத்தை தான் தவறுகள் வந்து எங்களுக்கு பெற்றுத் தருகின்றன. எனவே அனுபவம் அதிகரிக்கின்றது தவறுகளின் மூலமாக. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க தவறுகள் குறைந்து கொண்டே போகும். எனவே இது வந்து தொடர் செயல்முறையாக நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே எங்காவது ஒரு இடத்தில் நாங்கள் அந்த செயலை நிறுத்திவிட்டோமாக இருந்தால் எல்லாமே இடையில் தடைப்பட்டு போய்விடப் போகின்றது. எனவே அதை நினைவிலே கொள்ளக்கூடிய வகையில்தான் இந்த ஒரு முக்கிய சிந்தனையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எப்போதும் புதிய செயல்களை நாங்கள் புதிதாக தொடங்கி செய்கின்ற போது கண்டிப்பாக தவறுகள் நேரத்தான் செய்யும். எனவே அந்த தவறுகளை கண்டு நாங்கள் பயந்து அந்த முயற்சியை கைவிடாமல் அந்த தவறுகள் தரக்கூடிய பாடத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமான அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அடுத்த முறை அதே தவறு நடக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் எல்லோருடைய வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையிலும் கூட கண்டிப்பாக நடக்கின்ற ஒன்று. அனுபவத்தின் மூலமாகத்தான் அவர்களது தவறுகள் வந்து குறைகின்றன. எனவே தவறுகள் குறைகின்ற போது சரியான பாதையில் அவர் அந்த முயற்சியை எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதுவே பெரும் வெற்றியை கடைசியில் அவருக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இதை எப்போதும் நாங்கள் ஒரு செயலை செய்கின்ற போதோ, ஒரு புதிய முயற்சியை ஆரம்பிக்கின்ற போதோ நினைவில் கண்டிப்பாக கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கும். ஒரு தவறு உங்கள் அனுபவத்தை அதிகரிக்கின்றது, ஒரு அனுபவம் உங்களது தவறை குறைக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த முக்கியமான ஒரு சிந்தனையும் கூட நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. சரி, வருஷத்துடன் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த வாரத்தையும் கூட. கடந்த வாரம் கடும் வெப்பத்தை எங்களுக்கு தந்திருந்தது, அது கொஞ்சம் ஒரு சிக்கலான நிலைமையும் கூட ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இந்த வாரம் ஒரு சிறந்த கோடைக்கால வாரமாகத்தான் இருக்கும். அதிக வெப்பம் இல்லாத இந்த கோடைக்காலத்தின் மிதமான இதமான நிலைமைகளெல்லாம் எங்களுக்கு தருகின்ற ஒரு வாரமாகவும் கூட நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு வந்து சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது, முகில் கூட்டங்களையும் பார்க்கிறோம். அதிக முகில் சற்று இருப்பதற்கான சாத்தியங்களை பிற்பகல் வேலை கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இடையிடையில் தென்படக்கூடிய சூரிய வெளிச்சமும் கூட இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. 21 வெப்பநிலை, 22 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடல்நிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை என்றால் 25 இருக்கு, 31 டிகிரி செல்சியஸ் தான் என்று நாங்கள் கூடிய உடல்நிலையாக உணர்ந்து கொள்ள போகின்றோம். பிற்பகல் வேளையில் தான் சற்று முகில் இருக்கும். மாலை பொழுதில் சூரிய வெளிச்சமும் முகிலும் அணைந்திருக்க போகின்றது. 9:01 இரவு பொழுதில் சூரிய அஸ்தமனத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 19 வெப்பநிலை, 20 டிகிரி செல்சியஸை இரவின் உடல்நிலையாகவும் கூட நாங்கள் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். எனவே அதிக வெப்பம் இல்லாத வெளிச்சம் இருக்கின்ற ஒரு அழகான நாளாக இன்றைய நாளை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லி பார்த்தால் இன்று போலதான் வெப்பநிலை உணர்ந்து இருக்கும். 25-31 வரை தான் நாங்கள் உணரப்போகின்றோம். ஆனால் பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். முழுமையாகவே சூரியனுக்குரியதாகத்தான் வானம் இருக்க போன்றது. எனவே நிறைந்த வெளிச்சத்தோடு நல்ல வெப்பநிலையை நாளைக்கும் நாங்கள் அனுபவிக்கலாம். தொடர்ந்து புதன்கிழமை சற்று வெப்பம் உயர்கின்றது. இந்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து சற்று வெப்பமான நாட்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். புதன்கிழமை வந்து 29-35 வரை தான் உணர போன்றோம். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கும். வியாழக்கிழமை பொறுத்தளவில் 28-34 உணரப்படும். சூரிய வெளிச்சம்தான் பிரதானமாக இருக்கும். மதிய மாலை பொழுதில் மெல்லிய மழை தூரலுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமையும் கூட பிரதானமாக வெயில் தான். 26-34 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே இந்த வாரம் அடுத்தனால் மழை சற்று குறைவாகவே இருக்கும், சூரிய வெளிச்சம் இருக்கும். அதிக வெப்பம் இல்லாத நிலைமைகளையும் கூட நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். வருகின்ற வீக்கெண்ட் சொல்லி பார்த்தால் அதுவும் கூட மிதமான வெப்பநிலையோடு தான் இருக்கும். 25 சனிக்கிழமை, 31 உணரப்படும் வெயில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழையும் இருக்கலாம். 27 வெப்பநிலை, 33 வரை நாங்கள் உடனே எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 9:11 இந்த வேளையில் வெஸ்ட்பவுண்ட் 401 Highway 25 பகுதியில் விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக 2 ரைட் லேன்ஸ் தடைபடுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் கூட கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் சிங், மார்னிங் சேர் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக் கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
8: காற்றில் பரவும் இசை போல
1: East FM.

மலையாளம் திரைப்பட பாடலில் ஒலித்திருக்கின்றது. 9:24 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது 401 வெஸ்ட் பவுண்ட் ஹைவே 25 இரண்டு ரைட் லேன்ஸ் தடைபடுகின்றமை தொடர்பாக தொடர்ந்து அறிவிக்கப்படுகின்றது. வெஸ்ட் பவுண்டில் ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தாமதங்கள் வழக்கமான திங்கட்கிழமையிலும் பார்க்க கோடைக்காலத்தில் இந்த நாளில் சற்று குறைவாகவே இருக்கின்றமை சுமூகமான பயணங்களுக்கான வாய்ப்பை பெரும்பாலான இடங்களில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் கெனடி வீதி பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் வாகன நெரிசல்கள் சற்று தென்படுகின்றன. டிவிபி தாண்டிய இடங்களில் என்று சொல்லி பார்த்தால் லெஸ்லி ஸ்ட்ரீட்டில் இருந்து யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் பேபியூவே அண்மித்த பகுதியில் அதிக வாகன நெரிசல்களும் கூட கலெக்டர்ஸில் நிலவக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்றது. வெஸ்ட்பவுண்டில் எக்ஸ்பிரஸ் வந்து இடையிடையே அதிகரித்தும் இடையிடையே தணியக்கூடிய தாமதங்களையும் கூட கொண்டிருக்கின்றது. யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் இந்த தாமத நிலைமைகள் டிவிபியிலிருந்து தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது. மீண்டும் ஜேன் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து அதிக வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. ஜேன் ஸ்ட்ரீட்டில் இருந்து இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் இந்த கடுமையான வாகன நெரிசல்களையும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். 401 ஈஸ்ட் பவுண்டிலும் கூட ஹைவே 427 பகுதிகளிலிருந்து வாகன நெரிசல்கள் அதிகம் தென்படுகின்றன. இந்த பொழுதில் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே தாமதங்கள் நிறைந்திருக்கின்றது. அதுக்கு பிறகு அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்கலாம். சற்று தூரம் பேவியூவில் இருந்து டிவிபி வரைக்கும் குறைவான வாகன நெரிசல்கள் இப்போது தென்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஈஸ்ட் பவுண்டில் தொடர்ந்து பயணிக்கையில் மார்க்கம் தாண்டி நீல்சன் அவென்யூ பகுதியை அண்மித்த பகுதியிலும் கூட வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாக காணப்படுகின்றது. அந்த பகுதியில் ஒரு விபத்தொன்று பதிவாக இருப்பதன் காரணமாகத்தான் அந்த நிலைமை இப்போது தென்படுகின்றமை தொடர்பாக தகவல்கள் பகிரப்படுகின்றன. குறைந்தளவு தூரம்தான் சற்று வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. டிவிபி சவுத் பவுண்ட் 401 ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் லோரன்ஸ் தாண்டிய இடங்கள் வரைக்கும் தென்படுகின்றன. நோர்த் பவுண்டில் லோரன்ஸிலிருந்து யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் தாமதங்கள் காணப்படுகின்றது. 404 சவுத் பவுண்ட் ஃபிஞ்ச் பகுதியிலிருந்து 401 வரைக்கும் வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது என்பதையும் கூட தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் என்று சொல்லி பார்த்தால் சற்று வித்தியாசமான ஒரு நாளை கடைபிடிக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரு நாளான சொல்லி யோசிப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தொடர்பாக இங்கு பேசப்படுகின்றது. இன்டர்நேஷனல் கிஸ்ஸிங் டே இன்றைய தினம் என்பது தொடர்பாக தான் அந்த தகவல்களையும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச முத்த தினமாக இருக்கின்றது. இந்த முத்தம் என்பது அன்பை நாங்கள் சற்று அதிகமாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் வழங்குகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு நல்ல முத்தம் என்பது மற்றவர்களிடையே ஒரு அன்பு பிணைப்பை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒருவருக்கு ஒரு ஆதரவான ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முத்தமாகவும் கூட அமைகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். எங்களது அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட வழிகள் இருக்கின்றன. அதில் சற்று நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வழியாகத்தான் இந்த கிஸ்ஸிங் என்பது காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் வந்து மிக பழைய காலத்திலிருந்தே முத்தமிடுதலை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்பது தொடர்பான வரலாற்று சான்றுகள் பதிவு செய்யப்படுகின்றன. கிறிஸ்துக்கு முன் 1500 ஆண்டளவிலேயே மனிதர்கள் முத்தமிட்டிருக்கின்றார்கள் என்பதற்கான அந்த ஹிஸ்டோரிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து காணப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு சில மதங்கள் சார்பான நூல்களிலும் கூட அது தொடர்பான விவரங்கள் ஒரு சில குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். புத்திசம், ஹிந்துசம் மற்றும் ஜெயினிசம் போன்ற மதங்களில் இருக்கக்கூடிய மிக பழமையான அந்த குறிப்புகளிலும் கூட இது மாதிரியான தகவல்கள் இருப்பதை தான் வரலாறு கூறுகின்றது. அதே நேரம் ஹோமர் அவரது அந்த ஒரு பல்வேறுபட்ட படைப்புகளிலும் கூட கிறிஸ்துக்கு முன் 1800-900 காலப்பகுதியில் இந்த கிஸ்ஸிங் வந்து இருந்திருக்கின்றது ஒரு வழக்கமாக என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு சில தகவல்களை பார்த்தோம்னு சொன்னால், அப்போதைய காலத்தில் அந்த கிங் பிரேயம் என்பவர் அச்சலஸ் என்பவர் தொடர்பான ஒரு அவரோடு இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை வெளிப்படுத்தும் விதமாக அவரது கையை முத்தமிட்டமை தொடர்பான ஒரு சில குறிப்புகள் வந்து அந்த காலத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கிறிஸ்துக்கு முன் 326 ஆண்டளவுகளிலிருந்து தான் நாம் இந்தியாவிலிருந்து அலெக்சாண்டர் அவரது படையெடுப்பின் போது மேற்கு பக்கமாக உலகத்திற்கு இந்த முத்தமிடுகின்ற அந்த வழக்கம் நகர்ந்தது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு சர்வதேச முத்த தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்களை பகிர்ந்து கொள்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காலை 9:29 ஆகியிருக்கின்றது.

0: இருக்கு நாலு விஷயம். FM 102.7 East FM.ca
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4378607002.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35th வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் Markham & Steels Blue Building இல் Mortgage Solutions.
6: 50,000 home equity க்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MountGageSolutions.ca.
7: அப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:41 ஆகியிருக்கின்றது. இந்த இனிய காலை இப்பொழுதில் ஒரு குட்டி கதை முக்கியமான செய்தி ஒன்றை சொல்வதைத்தான் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எந்த ஒரு செயலை நாங்கள் செய்கின்றோமோ அதன் தாக்கத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் தான் இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. எதை செய்கின்றோமோ அது தனங்களிடம் திரும்பி வருகின்றது என்பதைத்தான் நாங்கள் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற போது அதன் பயனை நாங்கள் பல மடங்கு நன்மையாக பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரம் இன்னும் ஒருவருக்கு நாங்கள் தீமை செய்கின்ற போது அதுவே பல மடங்காக எங்களுக்கு வெவ்வேறு வடிவங்களில் எங்களிடமே திரும்பி வரக்கூடியதாக இருக்கும். இதை சொல்லக்கூடிய ஒரு கதை அக்பர் பீர்பால் கதையாக கூட இது சொல்லப்படுகின்றது. அக்பருக்கு பீர்பால் மேல் மரியாதை இருந்தாலும் கூட அவருக்கும் பீர்பால் மேல் கொஞ்சம் பொறாமையும் இருக்கின்றது. அரசர் என்றாலும் அவர் மனிதர் தானே. இந்த பீர்பால் கொண்டிருந்த அந்த பிரபலம் வந்து மன்னருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது. அவர் மீது பொறாமை அவர் வைத்திருக்க ஒரு வாய்ப்பையும் கூட அது உருவாக்கி விடுகின்றது. எப்படியும் அவரை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி விட வேண்டும் என்று சொல்லி மன்னர் நினைக்கின்றாராம். அரண்மனையிலே வைத்து பீர்பாலிடம் கேட்கின்றார், எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி எப்படி சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லி அவரை கேள்வி கேட்டு மடக்கலாம் அல்லது மட்டம் தட்டலாம் என்ற ஒரு நிலையிலே அவரிடம் கேட்கின்றாராம். பீர்பால் சொல்லுகின்றார், கண்டிப்பாக நாங்கள் எதை செய்கின்றோமோ அதற்கான பலனை இப்போதோ அல்லது சற்று காலம் தாழ்த்தியோ நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே திடீரென்று காத்திருந்த மன்னர் வந்து அவரது கன்னத்திலே இறுக்கி அறைந்து விடுகின்றாராம். அனைவர் முன்னிலையிலும் அறை வாங்கிய பீர்பால் வந்து ஒரு கணம் தடுமாறி போகின்றார். இப்போது மன்னர் சொல்லுகின்றார், எதை செய்தாலும் அதற்கான ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லி கூறுகின்றீர்களே, உங்களது கன்னத்தில் நான் இப்போது அறைந்திருக்கின்றேன், இதற்கான பலன் எனக்கு என்ன மாதிரி வருகின்றது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி சற்று நக்கலாக சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகின்றார். இப்போது அந்த அடி வாங்கிய கோபத்தோடு வெளியேறுகின்றாராம் பீர்பால். அரண்மனையை விட்டு வெளியே வந்து அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், திடீரென்று அந்த அரண்மனை வாசலில் காவல் காத்து கொண்டிருந்த காவலாளியை நோக்கி செல்கின்றார். அருகிலே சென்றதும் அந்த காவலாளியின் கன்னத்தில் லோங்கி ஒரு அறை அறைகின்றார். அவர் ஒரு கணம் தடுமாறி போனாலும் அதுக்கான காரணத்தை கேட்டபோது பீர்பால் சொல்லுகின்றாராம், இது காலையில் மன்னர் என்னிடம் ஆரம்பித்து வைத்த விளையாட்டு. மன்னர் ஒரு உத்தரவையும் கூட இங்கே பிறப்பித்திருக்கின்றார். நீங்கள்

மனத்தில் அறை வாங்கியவுடன் அந்த அறையை இன்னும் ஒருவரிடம் ஒரு 2 நிமிடத்திற்குள்ளாகவே கொடுத்து விட வேண்டும். எனவே நீ கண்டிப்பாக இந்த அறையை இன்னும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் உனக்கு தண்டனை காத்திருக்கின்றது என்று சொல்லி சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகின்றார். எனவே இப்போது அந்த காவலாளி அந்த பகுதியில் நடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அந்த அறையை கொடுக்கின்றார். அதே காரணம் அங்கு சொல்லப்படுகின்றது. உடனடியாக அந்த மனிதர் அடுத்த மனிதருக்கு கன்னத்தில் ஓங்கி அறைகின்றார். இந்த விளையாட்டு வந்து பல இடங்களுக்கும் சுற்றி சுழன்று பல இடங்களுக்கும் சென்று கடைசியாக மீண்டும் அரண்மனைக்கே வந்து சேருகின்றது. அந்த அரண்மனையில் இருக்கக்கூடியவர்களும் கூட ஒருவர் மாற்றி ஒருவர் அறைந்து கொள்கின்றார்கள். கடைசியாக எங்கே செல்கின்றதுன்னு சொல்லி பார்த்தால் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த புறத்தில் இந்த விளையாட்டு நுழைகின்றது. ராணியின் தோழிகள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி அறைந்துவிட்டு கடைசியாக அந்த தோழிகளிடம் ராணியை அடி வாங்குகின்றார். இப்போது அன்றைய நாள் நிறைவுக்கு வர இருக்கின்ற நேரத்தில் மன்னர் வந்து அந்த அந்தப்புறத்துக்குள் நுழைகின்றாராம். அவரை கண்ட ராணி தான் அறை வாங்கிய உடனேயே உடனடியாக அந்த மன்னருக்கு அந்த அறையை கொடுப்பதற்கு நினைக்கின்றார். எனவே அவர் அருகில் வந்ததும் அவரது கன்னத்தில் ஓங்கி அறைகின்றாராம். இப்போது மன்னர் பொறி கலங்கி நிற்கின்றார். ராணியை பதில் சொல்லுகின்றார், இது பீர்பாலிடம் நீங்கள் காலையில் ஆரம்பித்து வைத்த விளையாட்டாம். எனவே நீங்கள் ஆரம்பித்து வைத்த அந்த விளையாட்டை உங்களிடமே நான் முடித்து வைக்கின்றேன் என்று சொல்லி ராணி சொல்லுகின்ற போதுதான் மன்னருக்கு புரிகின்றதாம், என்ன மாதிரியான ஒரு செயலை நாங்கள் செய்கின்றோமோ அதன் பலனை கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி பீர்பால் சொன்ன அந்த கருத்துக்கான அந்த ஒரு முக்கியமான அந்த காரணத்தையும் அவர் புரிந்து கொள்ளுகின்றார். பீர்பாலிடம் அவர் மன்னிப்பு கோருகின்றார் என்பதுதான் அந்த ஒரு கதை. நாங்கள் இதை ஒரு கதையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அதில் இருக்கக்கூடிய கருத்தாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் எதை ஆரம்பித்து வைக்கின்றோமோ அதன் பலனை நாங்கள் கண்டிப்பாக பெற வேண்டியதாக இருக்கும். எங்காவது சென்று சுற்றி சுழன்று மறுபடியும் எங்களை நோக்கி அது வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில சமயங்களில் நாங்கள் இந்த மாதிரியான செயல்களை செய்கின்றோமோ அதுவே வந்து சேரும். அதே நேரம் அந்த செயல் பல மடங்காக உயர்ந்து அதன் பலனும் கூட பல மடங்காக எங்களிடம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எனவே கவனமாக நாங்கள் அதனை சரியாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செயல்களாக செய்தல் என்பது மிக மிக அவசியம் என்பது தொடர்பாக வலியுறுத்துகின்றது இந்த ஒரு சிந்தனை கதை. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:46 நிமிடம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infinity இல் சர்வீஸ் ஈவென்ட் 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Muhammad Levy 437-477-7960 437-477-7960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: Hi-Fi Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh 437-243-1719 437-243-1719
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

நேரம் காலை 10 மணி. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது திங்கட்கிழமையின் காலை வேளையில். எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஃப்எம் தமிழ். யூடியூபில் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும். எந்தவித மாற்றமும் இருக்கப் போவதில்லை என்பது தொடர்பாக இப்போது அறிவிக்கப்படுகின்றது. சிறந்த ஒரு வெப்பநிலை உயர்வு, அதிக வெப்பம் இல்லாத ஒரு மிதமான வெப்பநிலையை தரக்கூடிய கோடை காலத்தின் ஒரு அழகான வெளிச்சமான நாளாக இன்றையத்தினத்தையும் நாங்கள் அனுபவிக்கின்றோம். 22 தான் இப்போதைய வெப்பநிலை, 24 உணரப்படுகின்றது. 25 வரை வெப்பநிலை உயர்ந்து 32 நாங்கள் இன்று கூடிய உடல்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவு வெளி 19-20 டிகிரி செல்சியஸ் இரவின் உடல்நிலையாகவும் இருக்கும். சூரிய வெளிச்சத்தையும் பகல் பொழுதில் காணலாம். இரவு பொழுதில் முகில்தான் இருக்கும். மாலை பொழுதில் வெளிச்சம் முகிலும் அடைந்திருக்கும். அதே வழிதான் சற்று அதிகமான முகிலுக்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையும் கூட வெயில் இருக்கக்கூடிய மிக அழகான பிரகாசமான நாளாக இருக்கும். முகில் கூட்டங்களும் கூட இல்லாமல் முழுமையாகவே சூரியனுக்குரியதாக இருக்கும். நாளைய தினத்தின் பகல் பொழுது 25 வரை தான் வெப்பநிலை உயர்கின்றது. நாளைக்கும் 31 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். புதன்கிழமை சற்று வெப்பம் உயரக்கூடிய நிலைமை எதிர்பார்க்கலாம். 27 வரை வெப்பநிலை வந்து 34 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். புதன்கிழமை பிரதானமாக வெயிலும் இருக்கும். வருகின்ற வியாழக்கிழமை 29-36 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கும். இடையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மதியம் மாலை பொழுதில் மெல்லிய மழை சூழல் இருக்கலாம். இரவு 5 நிமிஷ அளவிலான மழை இருக்கலாம் என்பது சொல்லப்படுகின்றது. இது வியாழக்கிழமைதான். வெள்ளிக்கிழமையும் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் பார்க்கலாம். 27 வெப்பநிலை 34 வரை உணரப்படும். அடுத்த வார இறுதியும் கூட அதிக வெப்பம் இல்லாத ஒரு நிலைமைதான் நீடிக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் என்று சொல்லி பார்த்தால் சனிக்கிழமையில் 26-29 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 26 அதே 29 டிகிரி செல்சியஸ் தான் உணரப்படும். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்களும் கூட இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த பொழுதில் கூறிக்கொள்ளலாம். 401 வெஸ்ட் பவுண்ட் ஹைவே 25 பகுதியில் இப்போதும் கூட 2 ரைட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் கூறிக்கொள்ளலாம். சூப்பர் டைஃபூன் பாவி இப்போது US பசிபிக் ஐலண்ட்ஸில் கரையை கடைந்திருப்பதன் காரணமாக மிக கடும் காற்று, கடும் மழை பொழிவை அந்த பகுதிகள் எதிர்நோக்கியிருப்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 290 km/h என்ற வேகத்தில் காற்று வீசுகின்றது. அதே நேரம் மிக மிக அதிகமான மழை பொழிவையும் கூட அந்த பகுதிகள் சந்தித்திருப்பதை US நேஷனல் வெதர் சர்வீஸ் அறிவித்திருக்கின்றது. குவாம் மற்றும் நொதர்ன் மரியான் ஐலண்ட்ஸ் போன்றவைதான் இந்த சூப்பர் டைஃபூன் பாவியின் தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய பகுதிகளாக காணப்படுகின்றன என்பதைத்தான் சொல்லலாம். US நேஷனல் வெதர் சர்வீஸ் என்ன சொல்கின்றதுன்னு சொல்லி பார்த்தால் மிக ஆபத்தான ஒரு ஸ்டோம் தான் இந்த சூப்பர் டைஃபூன் பாவி என்பது தொடர்பாகவும் தான் அது சொல்லியிருக்கின்றது. ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக் டேமேஜையும் கூட ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை தான் அது கொண்டிருக்கின்றதா. இந்த காற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய அலைகள் வந்து ஒரு 11 மீட்டர் உயரமானவையாக கூட இருந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு சொல்லலாம். அதுவும் இந்த நொதர்ன் மரியானா ஐலண்டில் தானாம் மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதைத்தான் இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜன் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை அடிக்கடி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அதே நேரம் இப்போது காலநிலை மாற்றமும் சேர்ந்துதான் இந்த பவர்ஃபுல்லான இந்த டைஃபூன்ஸ் வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் காலநிலை வல்லுநர்கள் இந்த தகவல்களையும் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குவாம் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ஒரு சன் சோக்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக காணப்படுகின்றது. அங்கிருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லி பார்த்தால் 170,000 பேர் அங்கு வசிக்கின்றார்களாம். மிக அதிகமான சூரிய ஒளியை அதிகம் பெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாத்தலம் தான் இந்த குவாம் ஐலண்ட்ஸ் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அங்கிருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளும் கூட இந்த சூப்பர் டைஃபூனின் தாக்கத்தை எதிர்கொண்டிருப்பதாகத்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாடசாலைகள், அலுவலகங்கள் எல்லாம் கூட மூடப்பட்டிருந்தமை தொடர்பான தகவல்களையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. சூப்பர் டைஃபூன்ஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது அந்த ஒரு புயலின் காற்றின் வேகம் வந்து 240
கிலோமீட்டர் பெர் அவரிலும் பார்க்க அதிகமாக இருக்கின்ற போது அவை வந்து அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூப்பர் டைஃபோன்ஸ் என்று சொல்லி வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த ஹரிக்கேன் அதன் ஒரு வகைப்படுத்தலை பொறுத்தளவில் 4 அல்லது 5 கேட்டகரி அதில் ஏற்படக்கூடிய தாக்கத்தோடு தான் இந்த சூப்பர் டைஃபோன் ஏற்படுத்துகின்ற அந்த தாக்கம் ஒப்பிடப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு இந்த விவரங்களும் கூட பகிரப்பட்டிருப்பதைத்தான் சொல்லலாம். இப்போதைய இந்த எல்னினோ இவெண்ட் அது ஏற்கனவே ஆரம்பமாக இருக்கின்றது. அதிலும் June 11 நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதை உறுதிப்படுத்தியும் இருந்தது. அதன் தெளிவான சான்றுகளை நாங்கள் பார்க்க தொடங்கியிருந்தோம் என்று சொல்லி இந்த எல்னினோ எல்லோருக்கும் தெரியும். இது வந்து பசிபிக் ஓஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேற்பரப்பு நீரை வந்து அதிக வெப்பத்தோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கும். எனவே இந்த நிலையில்தான் இது வந்து வெதர் பேட்டர்னை மாற்றக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கின்ற ஒரு வெதர் ஃபெனோமினன் என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது. இந்த எல்னினோ இவெண்ட் நடைபெறுகின்ற போது இந்த பாவி மாதிரியான டிராபிக்கல் ஸ்டோம்ஸ் வந்து மிக அதிகமான பாதிப்புகளை வழக்கமாகவே ஏற்படுத்துகின்றது. அதே நேரம் அடிக்கடி இந்த மாதிரியான சூறாவளிகளும் கூட ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம்னு சொன்னால் இந்த வார்மர் சீ சர்ஃபஸ் டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமான ஈரப்பதத்தை எங்களது வளிமண்டலத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கின்றதாம். இதுதான் இந்த ஸ்டோம்ஸுக்கான அந்த சூப்பர் சார்ஜிங்கையும் கூட வழங்குகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு புயல் ஒன்று உருவாகக்கூடிய எல்லா விதமான இன்கிரீடியன்ஸையும் கூட இந்த எல்னினோ இவெண்ட் வந்து கொடுக்கின்ற நிலையில்தான் இந்த முறை இன்னும் அதிகமான சூறாவளிகள் எதிர்கொள்ளப்படலாம் இந்த பசிபிக் ஐலண்ட் பகுதிகளில் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:06 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:11 நிமிடமாக இருக்கின்றது. இந்த ஃபயர்வொர்க் டிஸ்பிளே எல்லாம் கனடாடே போன்ற கொண்டாட்டங்களின் போது நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் கடந்த சனிக்கிழமை அமெரிக்காடே வந்து பெரிய அளவிலே இந்த முறை 250வது பிறந்த நாளாக கொண்டாடப்பட்ட போது ஒரு விமானம் ஒன்று ஒரு ஃபயர்வொர்க்ஸ் ஒன்றினால் தாக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான ஒரு தகவல் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 52 பயணிகளோடு 6 க்ரூ மெம்பர்ஸோடு பயணித்திருக்கக்கூடிய டெல்டா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு பிளேன் ஒன்று தானாம் சிக்காகோ ஏர்போர்ட்டில் சனிக்கிழமை இரவு பொழுதில் தரையிறங்குவதற்கு அது தாழ்ந்த ஒரு உயரத்தில் பறந்தபோதுதான் ஒரு ஃபயர்வொர்க் ஒன்றினால் அது தாக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அட்லாண்டாவின் ஹார்ட்ஸ்ஃபீல்டு ஜாக்சன் ஏர்போர்ட்டில் இருந்துதானாம் சிக்காகோவில் இருக்கக்கூடிய மிட்வே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை நோக்கித்தான் அது பயணமாகி இருந்தது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த விமானம் தரையிறங்குவதற்காக அதன் வேகத்தை குறைத்துக் கொள்ளும் அந்த மாதிரி அது தரையிறங்க முயற்சித்த போதுதான் இந்த ஃபயர்வொர்க்கினால் அது தாக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக அந்த ஏர்லைன் அதன் பேச்சாளரும் கூட அந்த தகவலை உடனடியாக வெளியிட்டிருந்ததை இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் விமானம் அதிர்ஷ்டவசமாக பாதுகாப்பாக தரையிறங்கி அதன் நுழைவாயலுக்கு சென்று சேர்ந்தது என்று சொல்லியும் கூட அந்த விமான நிறுவனம் வந்து அது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக விமான போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தகவல்கள் வழங்கப்பட்டது உடனடியாக என்பது தொடர்பான செய்திகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. 250வது அனிவர்சரியை தான் அமெரிக்கா வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடி இருந்தது. அதே நேரம் வழக்கமாகவே இந்த மாதிரியான அனிவர்சரி ஈவெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் ஃபயர்வொர்க்ஸோடு தான் கொண்டாடப்படுகின்றமை ஒரு பாரம்பரியமாகவே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அமெரிக்கா சுதந்திரம் பெற்றதை நினைவு கூறக்கூடிய ஒரு வருடாந்திர பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகத்தான் அமெரிக்கா முழுவதுமே லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாதிரியான ஃபயர்வொர்க்ஸோடு தான் அந்த பிறந்த நாளை கொண்டாடி இருந்த நிலையில் தான் அந்த விமானம் தாக்கப்பட்டதுமை தொடர்பான ஒரு சம்பவமும் கூட நிகழ்ந்திருக்கின்றதாம். டெல்டா ஃபிளைட் 1076 அதுதான் அட்லாண்டாவிலிருந்து புறப்பட்டு சிக்காகோவை ஒரு 8:30 நெருங்கிய போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகத்தான் இங்கு இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் அந்த விமானத்தின் பைலட்டும் கூட ஒரு சில தகவல்களை வழங்கியிருக்கின்றார். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு அவர் அந்த தகவல்களை வழங்கியிருக்கின்றமை தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. விமானம் வந்து ஒரு 200 அடிகள் அதாவது 61 மீட்டர் உயரத்தில் தாழ்வாக பறந்த போதுதான் அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அவர் தனது அனுபவத்தை பகிர்ந்திருக்கின்றார். அந்த விமானத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மோட்டர் ஒன்று வெடித்திருக்கும் என்று சொல்லி நம்புகின்றோம். ஆனால் ஒரு பெரிய வெடிச்சத்தம் நிச்சயமாக கேட்டது என்று சொல்லியும் அவர் அந்த அனுபவத்தை பகிர்ந்திருப்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு அந்த பகுதியில் அந்த பட்டாசுகள் வெடிக்கின்றன அல்லது அது தொடர்பான அவதானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட விமான கட்டுப்பாட்டாளர்கள் எச்சரிக்கின்றமை குரல் பதிவுகள் அதில் பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. Delta 1076 use caution. There are multiple homes near the approach and shooting of fireworks. என்று சொல்லி அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸர் வந்து அந்த தகவலை அந்த விமானியோடு பகிர்ந்து கொள்கின்றமை தொடர்பான அந்த குரல் பதிவுகளும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். எனவே அந்த நிலையில் விமானம் தாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இல்லாமல் அந்த விமானத்தில் இருந்தவர்களும் சரி அந்த விமானமும் சரி தப்பி பிழைத்திருக்கின்றமை ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு விடயம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விமானத்தில் வந்து ஒரு பெயிண்ட் டேமேஜ் மைனர் பெயிண்ட் டேமேஜ் ஒன்று அதுக்கு பிறகு அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அதன் பின்பு அந்த ஏர்பஸ் A319 என்று சொல்லப்படுகின்ற அந்த விமானம் வந்து அதிகளவிலே பரிசோதிக்கப்பட்டதாம். ஆனால் பெரிய அளவில் எந்த விதமான சேதங்களும் கூட அவதானிக்கப்படவில்லை என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை கொண்டாடப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா டேக்காக பெரிய அளவிலான அந்த டிஸ்பிளேஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்டினாலும் லோக்கல் கவர்மெண்டினாலும் கூட ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. அதை தாண்டி பல இடங்களிலும் பிரைவேட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் ஃபயர்வொர்க்ஸும் கூட பொது இடங்களில்
நிகழ்ந்திருக்கின்றமை தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சாதாரண பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்தும் சரி, அல்லது ஒரு குழுவாக பல இடங்களில் ஒன்று சேர்ந்தும் சரி, அதிகளவில் மேற்பார்வை செய்யப்படாத அந்த ஃபயர் ஒர்க்ஸையும் கூட அவர்கள் செய்து அந்த நாளை கொண்டாடியிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அமெரிக்காவினால், அமெரிக்க அரசாங்கத்தினால் மிக பெரிய அளவிலே வாஷிங்டன் நேஷனல் மாலில் தானாம், வாஷிங்டன் டிசியில் அந்த மைல்ஸ்டோன் அனிவர்சரியை கொண்டாடுவதற்கு ஒரு 40 நிமிடங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு மேமத் ஃபயர் ஒர்க்ஸ் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது நடத்தப்பட்டிருக்கின்றது கடந்த சனிக்கிழமை. நேஷனல் பார்க் சர்வீசஸினால்தானாம் அந்த மேமத் 40 மினிட் ஃபயர் ஒர்க்ஸ் டிஸ்பிளே ஒன்று அந்த பெரிய அளவிலே அந்த அனிவர்சரி கொண்டாட்டங்களுக்காக நடத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:17 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்இன் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656
8: Your favorite music
9: on your favorite station,
10: 102.7 East FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:30 இருக்கின்றது. இந்த வேளையில் ஆஸ்திரேலியாவில் வார இறுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மர்ம பொருள் ஒன்றல்ல, கிட்டத்தட்ட 6 மர்ம பொருட்கள் தொடர்பான விசாரணைகள் இப்போது நடைபெற்று வருவதாக ஆஸ்திரேலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் நார்தர்ன் குயின்ஸ்லாண்ட் பகுதியில்தான் இந்த வார இறுதியில் வந்து அங்கிருக்கக்கூடிய நார்த் ஆஃப் டவுன்ஸ்வில் அந்த பகுதியின் ஒரு ஃபாரஸ்ட் பீச் ஒன்றில்தான் 6 சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. பெரிய அளவிலான கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பந்துகள் மாதிரி தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தென்பட்டன என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. கடலிலிருந்து அவை கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த மிஸ்டீரியஸ் லார்ஜ் போல்ஸ் வந்து பெரும் பரபரப்பை அந்த பீச் பகுதியை சூழ ஏற்படுத்தி இருந்தன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் ஆஸ்திரேலியாவின் ஸ்பேஸ் ஏஜென்சி அது தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகளை செய்ததற்கு பிறகு இன்று திங்கட்கிழமை அவை வந்து ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள் ஒன்றின் பிரஷர் வாசல்ஸாக இருக்கலாம் என்று சொல்லி இப்போது சொல்லியிருக்கின்றது. அதை பார்க்கின்ற போது முதற்கட்டமாக அதுதான் இப்போது கூற முடிகின்றது. ஆனால் மேலதிகமாக நாங்கள் அந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என்பது தொடர்பாகவும் ஆஸ்திரேலியாவின் ஸ்பேஸ் ஏஜென்சி தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் தாங்கள் வந்து அது உண்மையிலேயே இந்த மாதிரியான பொருள் ஒன்று சொல்லி உறுதிப்படுத்துவதற்காக இப்போது சர்வதேச வல்லுநர்களோடு இணைந்து பணியாற்றி வருகின்றோம் என்று சொல்லியும் ஆஸ்திரேலியாவின் ஸ்பேஸ் ஏஜென்சி தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அந்த பொருட்கள் இருந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 50 மீட்டர் எக்ஸ்க்ளூஷன் ஜோன் ஒன்றும் கூட உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த சஸ்பீஷியஸ் ஆப்ஜெக்டை யாருமே தொட வேண்டாம், நீங்கள் எங்காவது இன்னொரு இடத்தில் கண்டாலும் கூட அதை அணுக வேண்டாம் என்பது தொடர்பான உடனடியான அறிவித்தல்களும் கூட அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளினால் மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எங்காவது கண்டால் அதை தொடாமல் தள்ளி நின்று எமர்ஜென்சி சர்வீசஸை அழைக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்களும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவை கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவற்றின் படங்கள் தகவல்களோடு உடனடியாகவே ஒரு ஊகம் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அது வந்து ப்ரொப்பல்லன் டேங்க்ஸாக இருக்கலாம், ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்றின் ப்ரொப்பல்லன் டேங்க்ஸாக இருக்கின்ற நிலையில் அதற்குள் வந்து எஞ்சியிருக்கக்கூடிய ஃபியூவல் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கலாம். அது வந்து ஒரு ஹைலி ஃப்ளேமபிளாகவோ அல்லது ரியாக்டிவ் சப்ஸ்டன்சஸை கொண்டதாகவோ கூட இருக்கலாம் என்று சொல்லியும் கூட உடனடியாக இந்த ஆன்லைனில் பல ஊகங்கள் வெளியிடப்பட்டிருந்தன என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதனை கையாளக்கூடிய அந்த ஆஃபிஷியல்ஸ் என்று சொல்லி பார்த்தால் உடனடியாக அங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் வந்து ப்ரொடெக்டிவ் ஷூட்ஸ் எல்லாம் அணிந்து கொண்டு அந்த ஸ்பியேஸை வந்து இந்த ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் வைக்கக்கூடிய பெரிய பரல்ஸுக்குள் அவற்றை வைத்து தானாம் இப்போது எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான மிஸ்டீரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் கரையொறுங்குகின்றமை இதுதான் முதல் தடவை அல்ல என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். பல தடவைகள் இந்த மர்ம பொருட்கள் வந்து கரையொதுங்கி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததும் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2023 ஆஸ்திரேலியாவில் பெர்த் அந்த பகுதியை அமைத்திருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில் ஒரு பெரிய மெட்டல் டோம் என்று கரை ஒதுங்கியிருந்தது. அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்தியா அது தங்களுடைய ஒரு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளின் ஒரு பாகம் என்று சொல்லி அதுக்கு பிறகு உறுதிப்படுத்தி இருந்தது. போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் PSLV அதன் ஒரு சிதைந்த பாகம்தான் அது என்று சொல்லி இந்தியா வந்து அதன் பின்பு உறுதிப்படுத்தி இருந்ததையும் இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் 2011 சவுத் ஆப்பிரிக்காவின் நமீபியா அங்கிருக்கக்கூடிய ஒரு புல்வெளியில் வந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது மாதிரியான அந்த பெரிய கோளங்கள் அதாவது பந்துகள் மாதிரியான அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் அதுவும் கூட இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டின் எச்சங்கள் என்று சொல்லி அதன் பின்பு உறுதிப்படுத்தப்பட்டிருந்ததையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்போது ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கோளங்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி பார்த்தால் கண்டிப்பாக அது ஒரு ஃபியூவல் டேங்காகவோ அல்லது பிளாடர் டேங்காகவோ
இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படுகின்றது. அதற்குள் ஹைட்ரஜீன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கெமிக்கல் இருக்கலாம். இது வந்து ஒரு ஹைலி வாலட்டைல் ப்ரொபல்லண்டாக இருக்கின்றது. எனவே மனிதர்கள் இல்லாத ஒரு ராக்கெட்டில் இருந்துதான் அது விழுந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றமை தொடர்பாகவும் கூட இப்போது ஆரம்பகட்ட தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை 10:36.

0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கா
4: வழிகாட்டுதல், ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6475221775. KM Business.ca.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham,
5: 416-461-6401.
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: மற்றும் GKJ சர்வீசஸின் புதியதோர் பரிமாணம், 5 ஸ்டார் டூர்ஸ், கனடா USA க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 ஸ்டார் டூர்ஸ், 416-474-1398, 416-821-6929.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
6: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
7: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை,
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

திங்கட்கிழமை காலை பொழுதில் லேஸ்ட் எஃப் எம்இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். லேஸ்ட் எஃப் எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். லேஸ்ட் எஃப் எம் நெஞ்சல் லேஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com, யூடியூபில் லேஸ்ட் எஃப் எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் லேஸ்ட் எஃப் எம் தமிழ். எரிபொருள் விலை மாற்றமில்லாமல் தான் என்று போல நாளைக்கும் இருக்கப் போகின்றமை தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன. சூரிய வெளிச்சம் தொடர்ந்திருக்க முகில் கூட்டங்களும் வானதில் சற்று அதிகமாகவே இன்றைய தினம் பகல் பொழுதில் இருக்கலாம். இடையிடையே முகில் மறைக்கும், அதுக்கு பிறகும் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கும். அதிக வெப்பநிலை உயர்வில்லாத ஒரு மிதமான வெப்பத்தை தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாளையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இனி ஒரு சில நாட்கள் அதே மாதிரி தான் இருக்கும். புதன் மிக பிறகுதான் சற்று அதிகமான வெப்பம் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. 23 இப்போதைய வெப்பநிலை, 27 நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வு என்றால் 25-31 உணரப்படும். கூடிய உணர்நிலையாக இரவில் 18-18 டிகிரி செல்சியஸ் உணர்நிலையாக கூட இருக்கும். இரவு 9:01 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மிக அதிகமான வெயிலை தரப்போகின்றது. முகில் இல்லாமல் வெளிச்சம்தான் நிறைந்திருக்கும். 24 வெப்பநிலை உயர்வாக இருக்குமாம். 29 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். ஜூலை மாதம் 7 நாளைய தினத்தில் தொடர்ந்து வரக்கூடிய புதன்கிழமை என்று சொல்லி பார்த்தால், புதன்கிழமை வந்து 30 தாண்டிய வெப்பநிலை உணர்நிலை, 25 இருக்கும் வெப்பநிலை, 33 வரை உணர்நிலையை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமை 27-35 உணரப்படும். சூரிய வெளிச்சம் இருக்கும், மழையும் கொஞ்சம் இருக்கலாம் பகல் வேளையில். ஆனால் இரவு பொழுதில் 5 மில்லிமீட்டர் அளவில் மழை இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை வெளிச்சம் இருக்கும், மழை துருளுக்கான வாய்ப்புகளும் இடையில் வந்து போகின்றன. 26 வெப்பநிலை, 33 வரை உணரப்போகின்றோம் வெள்ளிக்கிழமை. வருகின்ற வீக்கெண்டிலும் கூட சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். அதே நேரம் வெப்பநிலை உயர்வும் 30 அண்மித்ததாகத்தான் இருக்கும். 25 வெப்பநிலை சனிக்கிழமையும், 28 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 25-29 உணரக்கூடிய சாத்தியங்கள் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 மிக பரபரப்பாக இப்போது நடைபெற்று வருகின்றது. நேற்றைய ஆட்டங்கள் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து விறுவிறுப்பான ஆட்டமாகத்தான் இருந்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். மெக்சிகோவை இங்கிலாந்து வீழ்த்தி இருந்தது, அதுவும் கூட கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு வெற்றியாகத்தான் பதிவாகி இருந்தமை தொடர்பான பல தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய போட்டியும் மிக பரபரப்பாக இருந்திருக்கின்றது. இங்கிலாந்து என்று சொல்லி பார்த்தால் ஒரு ரெட் கார்டு வழங்கப்பட்டிருந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு பிளேயரை இழந்து ஒரு 10 மட்டுமே அந்த மைதானத்தில் இங்கிலாந்து சார்பாக விளையாடி இருந்தாலும் கூட இங்கிலாந்து அணி வந்து மிக சிறப்பாக விளையாடி 3 நேற்று பெற்று மெக்சிகோவை இந்த ஆட்டத்திலிருந்து அகற்றி இருக்கின்றது என்பதையும் சொல்லலாம். மெக்சிகோ 2 போட்டிருந்தாலும் இங்கிலாந்து 3 அடித்த நிலையில் இங்கிலாந்து வந்து இப்போது இந்த ரவுண்ட் ஆஃப் 16 வெற்றி ஈட்டி இருக்கின்றது. அதற்கு முன்பு நடைபெற்றிருந்த மிக பரபரப்பான மற்ற ஆட்டம் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து பிரேசிலை நோர்வே எதிர்கொண்டிருந்த அந்த ஒரு ஆட்டமாக இருந்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். பிரேசில் அணி வந்து ஒரு பலமான அணிதான். ஆனாலும் கூட நோர்வேயில் இருக்கக்கூடிய இப்போதைய இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் ஒரு சிலர் வந்து நோர்வேக்கான வெற்றியை வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் நோர்வே அணி வந்து இந்த வேர்ல்ட் கப் மேட்சஸ் என்று சொல்லி பார்த்தால் அதில் இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு முதல் தடவையாக முன்னேறி இருக்கின்றது நேற்றைய போட்டியின் வெற்றியின் விளைவாக என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதில் அதிகம் பேர் கவனித்திருக்கக்கூடிய நோர்வேயின் மிக முக்கியமான வீரர் வந்து ஏர்லிங் ஹாலன் நேற்றைய தினமும் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் அந்த கடைசி ஒரு 10 இரண்டு கோல்ஸை அடித்து நோர்வேயின் வெற்றியை வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அவரது தோற்றமும் கூட பலரை கவரக்கூடியதாக இருக்கும். வித்தியாசமான ஒரு மனிதராகவும் கூட அவர் அறியப்படுகின்றார். இந்த நிலையில் நேற்றைய போட்டியிலும் அவர் விளையாடி இருக்கின்ற விதம் வந்து பலரை கவரக்கூடியதாகவும் கூட இருந்திருக்கின்றது என்பதையும் கூட இன்றைய செய்திகள் சொல்கின்றன. இந்த நிலையில் தான் பிரேசில் வெளியேற்றப்பட நோர்வே வந்து இப்போது குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு முன்னேறி இருக்கின்றது. அதுவும் மிக பரபரப்பான ஒரு போட்டியாக தான் நேற்று நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். இன்றைக்கும் அந்த விறுவிறுப்புக்கு குறைவில்லாமல் தான் இருக்கும். 3 வந்து போர்ச்சுக்கலை ஸ்பெயின் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு கேமும் இப்போது நிறைய எதிர்பார்ப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது இந்த ஃபிஃபா ரசிகர்களிடையே என்பதைத்தான் நிச்சயமாக சொல்லலாம். போர்ச்சுக்கல் அணி ஒரு பலமான அணிதான். அதில் குறிப்பாக ஒரு நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கின்றார். அவருக்கும் நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கின்றார்கள். இந்த முறை இன்னும் அதிக அளவில் அவர் சோபிக்கவில்லை, அதிக கோல்ஸை அவர் போடவில்லை என்று சொன்னாலும் அவரும் கூட கோல் அடித்திருக்கின்றார் இதுவரைக்கும் நடைபெற்ற போட்டிகளில். எனவே இன்றைக்கு அவர் எப்படி விளையாடப் போகின்றார் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் மிக அதிக அளவில்
உயர்ந்திருக்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். ஆனால் ஸ்பெயின் அணி என்று சொல்லி பார்த்தால் 2010 வேர்ல்ட் கப்பை சுவீகரித்துக் கொண்டிருக்கின்ற அணி. எனவே அதுவும் ஒரு பலமான அணியாக இருப்பதன் காரணமாக போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான அந்த ஒரு ஆட்டம் வந்து நிறைய எதிர்பார்ப்பை பொது கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது இன்றைய ஆட்டங்களில் என்பதைத்தான் சொல்லலாம். அதே நேரம் 8 யுஎஸ்ஏ பெல்ஜியத்தை எதிர்கொள்ளப் போகின்றது ரவுண்ட் ஆஃப் 16 என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி முக்கியமான ஒரு சில அணிகள் இன்றைக்கும் கூட விளையாட இருக்கின்றன. நாளைய நாள் அர்ஜென்டினாவே ஈஜிப்ட் வந்து எதிர்கொள்ளப் போகின்றது. 12 அந்த போட்டி நாளைக்கு நடக்கும். அதே மாதிரி சுவிட்சர்லாந்து கொலம்பியா மோதக்கூடிய அணி அந்த போட்டி வந்து 4 நாளைக்கு நடக்க இருக்கின்றது. இந்த ரவுண்ட் ஆஃப் 16 என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸை தான் நாங்கள் அதன் பின்பு காணக்கூடியதாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஆஃப் 16 வெற்றியீட்டி அந்த காலிறுதிக்கு முன்னேறக்கூடிய அணிகள் மோதக்கூடியதாகத்தான் அந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து நடக்கப் போகின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆட்டங்கள் வந்து இன்னமும் விறுவிறுப்பை தான் இப்போது கொண்டு வந்து சேர்க்கின்றன என்பதைத்தான் நிச்சயமாக சொல்லலாம். எனவே இன்றைக்கு வந்து நாங்கள் 3 போர்ச்சுகல் ஸ்பெயின் விளையாடக்கூடிய அந்த போட்டியை எதிர்பார்க்கலாம். 8 யுஎஸ்ஏ பெல்ஜியம் மோதுகின்ற அந்த கேமையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மொராக்கோவோடு இந்த ரவுண்ட் ஆஃப் 16 விளையாடி தோல்வியிட்டு இருக்கக்கூடிய கனேடிய அணி தாயகம் திரும்பி இருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளையும் இன்றைக்கு காண முடிகின்றது. இஸ்டெஃபமி நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃபம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
12: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

காதலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 11:20 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த பிப்ரவரி மாதத்தின் 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களின் மூலம் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய அதியுச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவரது உடல் வந்து இப்போது ஒரு மிக மிக அதிகமாக மக்கள் கூடியிருக்கின்ற பெரிய ஒரு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றமை தொடர்பான தொடர்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரின் முதல் நாளன்றுதான் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த தாக்குதலில் மறைந்திருக்கக்கூடிய உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவரது இறுதி ஊர்வலம்தான் இப்போது ஈரானிய வீதிகளில் நடைபெற்று வருகின்றதாம். இதற்காக வந்து மக்கள் பெரும் திரளாக அந்த வீதிகளில் கூடியிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் படங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஈரானிய அரசு தொலைக்காட்சியிலும் கூட இது தொடர்பான ஒரு வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னமாக போற்றப்படக்கூடிய எங்கேலாப் ஸ்கொயர் அந்த சதுக்கத்தின் வழியாக ஒரு 10 கிலோமீட்டர் பாதையில் கொடி போர்த்தப்பட்டிருக்கின்ற கமேனி அவரது அந்த ஒரு உடலை தாங்கிய அந்த ஒரு பெட்டி ஒரு பெரிய ஒரு கருப்பு லாரி ஒன்றில் கொண்டு செல்லப்படுவதையும் அதனை காண்பதற்காக மிக மிக அதிகமான மக்கள் வந்து இரண்டு பக்கங்களிலும் கூடியிருக்கின்றமை தொடர்பான காட்சிகளும் கூட அந்த வீடியோவில் உள்ளடக்கப்பட்டிருப்பதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய கிராண்ட் மொசல்லா மொஸ்கில் 2 வந்து அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்ததன் பின்னர் தான் இப்போது இன்று திங்கட்கிழமை இந்த ஊர்வலம் வந்து ஆரம்பமாகி இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற போது அவரது அந்த ஒரு கொஃபினுக்கு அண்மையில் அலி கமேனி அவரது 3 மகன்கள் வந்து பிரார்த்தனை செய்தபடி இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட அவரது மறைவுக்கு பின்னர் ஈரானின் சுப்ரீம் லீடராக பதவியேற்றிருக்கக்கூடிய அவரது மகன் மொஜ்தபா கமேனி வந்து அந்த ஊர்வலத்தில் தென்படவில்லை என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்குமே அவரது பெயர் வந்து அடுத்த உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவரை எந்த விதமான பப்ளிக் இவெண்ட்ஸிலும் கூட காண முடியவில்லை. பொது வழியில் அவர் தலை காட்டவில்லை என்பதையும் கூட இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் பிப்ரவரி 28 தெஹ்ரானில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடைபெற்ற போது கமேனி மற்றும் மொஜ்தபா கமேனி அவரது மனைவி போன்றவர்களும் கூட கொல்லப்பட்ட அந்த தாக்குதலில் மொஜ்தபா கமேனியும் கூட படுகாயமடைந்திருந்தார் என்பது தொடர்பாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் இதுவரை அவர் பொதுவெளியில் தென்படவில்லை என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. கமேனி அவரது அந்த ஒரு இறுதி ஊர்வலம் வந்து சென்ட்ரல் தெஹ்ரானின் ஊடாக மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருப்பதை செய்திகள் சொல்லுகின்றன. அதே நேரம் 3 தெஹ்ரானில் வந்து துக்க தினமும் கூட அனுஷ்டிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் இமாம் ஹொசைன் ஸ்குயரில் இருந்து கிழக்காக ஹசாடி ஸ்குயர் வரைக்கும் அவரது ஊர்வலம் நீண்டு விரிந்து காணப்படுகின்றதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய மக்கள் வந்து 2 பிரதான வீதிகளில் லட்சக்கணக்காக கூடியிருக்கின்றார்களாம். அதே நேரம் அவரது உடல் சுமந்து செல்லப்பட்ட அந்த ஒரு வாகனத்தை சூழ பெருந்திரளாக மக்கள் சிவப்பு கொடிகளோடு கூடியிருந்ததையும் கூட காண முடிகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பலர் வந்து ஈரானிய கொடிகளையும் கூட தாங்கியிருந்தார்களாம். அதே நேரம் பழிவாங்கலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ரெட் பேனர்ஸையும் கூட பலர் வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ரெட் பேனர்ஸ் சிம்பலைசிங் வெஞ்சன்ஸ் என்று சொல்லித்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அப்படி பழிவாங்குதலை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் கூட அந்த பேனர்ஸை தாங்கிய மக்களும் அந்த ஊர்வலத்தில் மிக அதிக அளவில் கலந்து கொண்டார்கள் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் எழ வேண்டும் என்பது தொடர்பாக கூறக்கூடிய பதாகைகளையும் கூட பலர் தாங்கியிருந்தார்கள். வி மஸ்ட் ரைஸ் என்று சொல்லியும் கூட பல பதாகைகளை அவர்கள் ஏந்தியிருந்தார்கள் என்பதை கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரது மரணம் நிகழ வேண்டும் என்பது தொடர்பாக சொல்லக்கூடிய பதாகைகளும் கூட நிறையவே தென்பட்டன என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு
அவரும் கூட இறக்க வேண்டும் என்பது தொடர்பாக சொல்லக்கூடிய பதாகைகளையும் காண முடிந்தது என்று சொல்லியும் கூட சர்வதேச செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி டெஹ்ரானில் வந்து ஒரு பாலத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரது முகம் பொறிக்கப்பட்ட ஒரு விளம்பர பலகை ஒன்றும் கூட தொங்க விடப்பட்டிருந்ததாம், ஒரு பில்போர்டு ஒன்று. அதன் மீதும் கூட அங்கு கூடியிருந்த மக்கள் வந்து கற்களை வீசியமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா வந்து எங்களது தந்தையை கொன்றிருக்கின்றது, எனவே நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று சொல்லியும் அதில் எழுதப்பட்டிருந்ததாகவும் அந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த ஊர்வலத்தில் வந்து ஈரானின் ஃபார்மர் பிரசிடென்ட் மஹமூத் அஹமதினேஜாடும் கூட கலந்து கொண்டிருந்தார் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த போர் தொடங்கியதிலிருந்து அவர் பொதுவெளியில் தென்படக்கூடிய முதலாவது நிகழ்வு இது என்பதையும் கூட சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அவரது வீட்டுக்கு அருகில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அவரது 4 பாடிகார்ட்ஸ் மன்னிக்கோ 3 பாடிகார்ட்ஸ் வந்து உயிரிழந்திருந்தார்கள். ஆனாலும் கூட அவர் உயிர் பிழைத்திருக்கின்றார். இந்த ஊர்வலத்தில் அவரை காண முடிந்தமை தொடர்பாக சொல்லப்பட்டிருந்தது. அதே நேரம் ஈரானின் இப்போதைய பிரசிடென்டாக இருக்கக்கூடிய மசூத் பெசாஸ்கியனும் கூட அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களோடு அந்த தெஹ்ரானின் வீதிகளில் நடந்து சென்றதை காட்டக்கூடிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஊர்வலத்துக்கு முன்பு அவர் வந்து பிளாட்ஃபார்ம் எக்ஸிலும் பல தகவல்களை இந்த இறுதி ஊர்வலம் தொடர்பாக வெளியிட்டிருந்தாராம். ஈரானின் மிகப்பெரிய சொத்து, ஈரானிய மக்களும் அவர்களின் ஒற்றுமையை என்று சொல்லி கமேனி வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கற்பித்திருக்கின்றார் என்று சொல்லியும் அவர், அதாவது ஈரானின் இப்போதைய பிரசிடென்ட் வந்து எக்ஸ் பிளாட்ஃபார்மில் எழுதியிருந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானின் கௌரவம், முன்னேற்றம் மற்றும் மகிமையின் பாதையை ஈரானிய மக்கள் தொடர்ந்து பின்பற்றுவார்கள் என்று சொல்லியும் அவர் எழுதியிருந்ததையும் இப்போதைய தகவல்களாக காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த ஊர்வலம் தொடர்பாக இஸ்ரேலின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸும் கூட ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருந்ததன் காரணமாகத்தான் கமேனி வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார். அதே மாதிரி இனிமேல் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஈரானிய தலைவரும் கூட கொல்லப்படுவார் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இஸ்ரேலின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பகிர்ந்திருப்பதையும் இந்த பொழுதில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஈரானிய அதிஉச்ச தலைவரது அந்த இறுதி நிகழ்வுகள், அதாவது ஃபியூனரல் சர்வீசஸ் வந்து 3 வாரங்களாக தொடர்ந்து நடத்தப்படுவதைத்தான் இந்த செய்திகள் சொல்லுகின்றன. அதே நேரம் இன்னமும் கூட பல நிகழ்வுகள் நடைபெற இருப்பதாகத்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து சென்ட்ரல் சிட்டி ஆஃப் குவோமில் தான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மத வழிபாட்டு தலங்களில் அவருக்கான அந்த இறுதி பிரார்த்தனைகள் நடைபெற இருப்பதையும் கூட செய்திகள் சொல்லுகின்றன. அதற்கு பிறகு ஈராக்கில் இருக்கக்கூடிய புனித நகரங்களாக இருக்கக்கூடிய கார்பாலா மற்றும் நாஜா போன்ற இடங்களில் புதன்கிழமை அந்த ஃபியூனரல் செரிமனிஸ் நடத்தப்பட இருப்பதையும் கூட செய்திகள் சொல்லுகின்றன. இறுதியாக எதிர்வரும் வியாழக்கிழமை தானாம் கமேனி அவரது சொந்த இடமாக இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் மாஷாட், இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அங்குதான் அங்கிருக்கக்கூடிய இமாம் ரஜா ஷ்ராயினில் அவரது அந்த ஒரு உடல் வந்து புதைக்கப்படும் என்று சொல்லித்தான் வியாழக்கிழமையோடு அந்த நிகழ்வுகள் நிறைவு பெறக்கூடிய தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 11:28 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
3: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷர் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அழையுங்கள். 6477-0-6868 6477-0-6868
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: 2வது ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:43 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. பகல் பொழுதில் நாங்கள் அடிக்கடி கொட்டாவி விடுகின்றோம் என்று சொன்னால் அது தொடர்பாக அதிக கவனம் எடுத்தல் அவசியம் என்பதைத்தான் இந்த கட்டுரை வந்து சொல்லுகின்றது. பகலில் வந்து எங்களுக்கு அதிகமாக தூக்கம் வருவது ஒரு விதமான உடல்நல குறைவின் அறிகுறியாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. காலையுமே வந்து நாங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகும் கூட சரியாக எங்களுக்கு தூங்கி எழாத ஒரு உணர்வு தொடர்ந்து இருக்கும். அதே நேரம் பகலில் கூட சிறிது நேரம் ஓய்வு கிடைத்தாலே நாங்கள் நித்திரைக்கு போக வேண்டும் மாதிரியான ஒரு உணர்வும் கூட இருக்கும். கண்கள் தானாக மூட தொடங்கலாம். அதே நேரம் பகல் நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த தூக்கம் வருவது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இந்த மாதிரி அதிகமாக நாங்கள் பகல் நேர தூக்கம் வந்து வெறும் ஒரு சோம்பேறித்தனத்தின் அறிகுறியாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆனாலும் எங்களது உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கான ஒரு அறிகுறியாக அது இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். வாழ்க்கை முறையில் நாங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் அல்லது அதிகமாக இந்த ஸ்கிரீன் வந்து பயன்படுத்துதல் அல்லது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மன அழுத்தம், போதிய அளவில் இரவு தூக்கமின்மை அல்லது இந்த மாறி மாறி வேலை செய்யக்கூடிய அந்த ஷிஃப்ட் முறைகள் இவற்றின் காரணமாகவும் இந்த பிரச்சனை அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வேலையில் எங்களது அந்த ப்ரொடக்டிவிட்டியை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் வாகன விபத்துக்களின் அபாயத்தையும் கூட அதிகரிக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எங்களது மனநலத்தையும் தொடர்ந்து பாதித்து நீண்ட கால நோய்கள் ஏற்படும் அபாயத்தையும் கூட அது உயர்த்தலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. பலர் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து சாதாரணமான ஒரு சோர்வு என்று சொல்லித்தான் அலட்சியப்படுத்தி விடுகின்றார்கள். ஆனாலும் கூட தொடர்ச்சியாக எங்களுக்கு தூக்கம் வருவது என்பது முக்கியமான ஒரு உடல்நலம் சார்ந்திருக்கின்ற ஒரு எச்சரிக்கை அறிகுறி என்று சொல்லித்தான் இங்கு இந்த விவரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. பகலில் அதிக நேரம் தூக்கம் வருவதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமில்லை, பல காரணங்கள் இருக்கலாம். உடல் மற்றும் மனநல காரணிகள் இதை இணைந்து ஏற்படுத்தலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இரவில் சரியாக நாங்கள் போதுமான நேரத்துக்கு தூங்காத போது இது முக்கியமான காரணமாக கருதப்படுகின்றது. ஆனால் தாமதமாக உறங்குவது, நீண்ட நேரம் நாங்கள் மொபைல் அல்லது ஏதாவது விதமான ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருப்பது, இரவில் அடிக்கடி விழித்துக் கொள்வது போன்றவை இயற்கையாகவே எங்களது தூக்க சுழற்சியை பாதிக்கின்றன. அதே நேரம்

நாங்கள் நித்திரை கொள்ளுகின்ற போது எங்களது சுவாசம் தடைபட கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஸ்லீப் அப்னியா போன்ற பிரச்சனைகளும் கூட இந்த பகல் நேர தூக்கத்தை அதிகரிக்கலாம். தொடர்ந்து நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மனச்சோர்வு, அதிக மன அழுத்தம், அல்லது சில மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துதல், சில மருந்துகளுக்கான அந்த சைட் எஃபெக்ட்ஸ், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், அதிகளவில் இந்த கஃபீனை உட்கொள்ளுதல் போன்றவையும் கூட எங்களது தூக்கத்தின் தரத்தை பாதிக்கலாம் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் தைராய்டு பிரச்சனைகள், டயபிட்டீஸ், ஒபிசிட்டி போன்றவையும் கூட இரவு நேர தூக்கத்தை பாதித்து பகல் நேர தூக்கத்தை அதிகரிப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகளையும் கொண்டு வரும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த விவரங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். கடுமையான உழைப்பு அல்லது வேலை காரணமாக ஏற்படக்கூடிய அந்த சோர்வு வந்து எல்லோருக்குமே இயல்பானது. அதற்கு நாங்கள் ஓய்வினை கொடுக்கின்ற போதும் சரி, அல்லது நல்ல உணவு, நல்ல தூக்கம் போன்றவற்றை கொடுக்கின்ற போதும் சரி, எங்களது உடல் அதிலிருந்து மீளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதிகப்படியாக நாங்கள் பகல் நேரத்தில் தூங்குகின்ற போது எங்களது பல்வேறுபட்ட நாளாந்த வேலைகள் வந்து பாதிக்கப்படும். அதே நேரம் அது எங்களுக்கு வந்து வாகனம் ஓட்டுதலோ அல்லது பல்வேறுபட்ட சிக்கல்களையும் கூட கொண்டு வந்து சேர்க்கும். எங்களது மூளைக்கு போதுமான அளவிலே புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த நித்திரை வந்து கிடைக்காவிட்டால் தான் விழிப்புணர்வு, கவனம் செலுத்தக்கூடிய திறன், நினைவாற்றல் அல்லது உடனடியாக ஒரு செயலுக்கான எதிர்வினையாற்றுதல் போன்ற பல்வேறுபட்ட திறன்கள் வந்து எங்களிடமிருந்து குறைய தொடங்கும். அதே நேரம் இது பல்வேறுபட்ட சிக்கல்களையும் கூட எங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில அறிகுறிகளை நாங்கள் அதிகம் கவனித்தல் அவசியம் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அடிக்கடி கொட்டாவி விடுதல், அல்லது ஒரு விடயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவதில் அதிக சிக்கல் ஏற்படுதல், காலை நேரத்தில் ஏற்படக்கூடிய தலைவலி, ஒரு விதமான எரிச்சல் மற்றும் மறதி, அல்லது தெரியாமல் ஒரு இடத்தில் தூங்கிவிடுதல், அன்றாட செயல்பாடுகளின் போது தொடர்ந்து நாங்கள் தூங்க வேண்டும் மாதிரியான உணர்வை பெறுதல் போன்றவை ஒரு ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக அதிக கவனம் எடுத்தல் அவசியம் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த பிரச்சனை வந்து அதிகமாகின்ற போது ஏதாவது ஒரு விதமாக நாங்கள் அதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளுதல் அவசியம். குறிப்பாக இந்த மருத்துவர்களை அணுகி அவர்களோடு பேசி அதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த கட்டுரையில் பல விடயங்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசப்படுகின்றன. 11:48 மீஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

பதினொரு மணி 52 நிமிடம். நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். இலங்கையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்டிருக்கின்ற மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 அதிகரித்திருப்பதாக இப்போது காவல்துறையினர் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்றது. காயமடைந்திருக்கின்ற 100 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட நீர்கொழும்பு மாவட்ட மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு சிலர் வந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் அதிகாரிகளும் உள்ளடங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கொழும்பு புறநகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற நீர்கொழும்பு சிறைச்சாலையில்தான் நேற்றைய தினம் 2 குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் இன்றும் கூட இந்த மோதல் சம்பவங்கள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் இதுவரைக்கும் 26 பேர் வரையில் உயிரிழந்திருப்பதாக அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூட சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளைய நிறைவுக்கு கொண்டுவர இருக்கின்றோம். இதுவரை நேரமும் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக தொடர்ந்து மேட்டுமன்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7 Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். Power recliner leather sofaக்கள், Power recliner sectional sofaக்கள், நீளமான velvet sofaக்கள், Canadian made அழகான fabric sofaக்கள், bedroom setகள், sofa bedகள், dining tableகள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 Elsmere Road Unit 6 Scarborough 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
0: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரிட் முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514
2: Master Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Buildingல், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்களின் வருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் திங்கட்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஒரு வார நாளினுடைய ஆரம்ப நாள், உற்சாகமான நாள். ஆனால் கொஞ்சம் பாதியாக அது குறைஞ்சிருக்கப்பன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும்னா, சம ஹாலிடே. இந்த பாடசாலைகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டதால் வேலைக்கு போகிறவங்க மட்டும் வலிமை வலிக்கிற ஒரு திங்கட்கிழமையாக இருக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு எங்களுக்கு இப்படி ஒரு நிலை. அதுக்கு அப்புறம் செப்டம்பர் மேலவும் இரட்டை பரபரப்போடு இயங்குகின்ற நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி இப்ப கிடைத்திருக்கிறதுனால நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கு மலைமை போன்று 12 மணி தொடக்க 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரொண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடைய இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கு மலைமை போன்று ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது தொடர்பு எல்லை காங்கால அல்லது நாட்டுக்கு வெளியிலேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், டோன் வரி, eastfm.ca இருக்கின்றது உலகத்தின் இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மாழ்வதற்கு. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் இருக்கின்றது. நீங்கள் இலவசமாகவே தரவிறக்கம் செய்து மொபைல் டிவைசஸ் ஊடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வழியே நாங்கள் வானிலையை பார்க்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக வந்து எங்களை டோஸ்ட் பண்ணி எடுத்திருந்த மாதிரி ஒரு காலநிலை, அதில் இருந்த ஒரு சின்ன ரிலீஃப் அப்படி என்ன சொல்லலாம். இப்போது வெப்பநிலை பார்த்தோம்னு சொன்னால் 25 இருக்கின்றது, 27 இன்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இப்போது சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. அதே வழியிலே சில இடங்களில் ஒரு மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மிருதுவான ஒரு மழை தூறல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் 26 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை.

12 மணி 8 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஃபீஃபா பக்கம் நாங்கள் போனோம் என்று சொன்னால், இன்றைக்கும் 2 மேட்சஸ் இடம்பெறப்போகின்றன. 3 மணிக்கு போர்ச்சுகல் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான மேட்ச் ஒன்று இடம்பெறப்போகிறது. அதே போன்று யுஎஸ்ஏ பெல்ஜியத்துக்கு இடையிலான போட்டி 8 மணிக்கு இடம்பெறும். நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜென்டினா எஜிப்டுக்கு இடையிலான போட்டி 12 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அதே போன்று சுவிட்சர்லாந்து கொலம்பியாவுக்கு இடையிலான போட்டி நாளை மாலை 4 மணிக்கு இடம்பெறப்போகிறது. விரைவிலே வந்து செமி அதாவது குவார்டர் ஃபைனல் சிதம்பரம் போகின்றன. அதையும் இங்கே ஞாபகப்படுத்தலாம். சனிக்கிழமை மொராக்கோக்கும் கனடிய அணிக்கும் இடையிலான போட்டியில் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தாலும், ஆனால் உண்மையில் கனடிய அணி வந்து அதில் எலிமினேட் ஆனது என்பது கொஞ்சம் கனடிய ரசிகர்களுக்கு கவலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு வந்து அவர்கள் வளமைக்கு மாறாக இந்த ஆண்டு ஃபீஃபாவில் சிறப்பாக விளையாடியிருந்தார்கள் என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வரைக்கும் அவர்கள் முன்னேறியிருந்ததே பெரிய ஒரு விடயம். மொராக்கோ வந்து 3-0 என்ற அடிப்படையிலே வந்து வின் பண்ணியிருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். மெட்ரோ லிங்க்ஸ் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறியிருக்கின்றது. அதாவது கோ ட்ரெயின் இன்றிலிருந்து ஒரு புதிய சிட்டிக்கு தன்னுடைய சேவையை ஆரம்பிக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இந்த சிட்டி அது என்று சொல்லி பார்த்தால் ஸ்டாட்ஃபோர்டு. இந்த இடத்திற்கு இப்போது இன்று தொடக்கம் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்னும் ஒரு புதிய சிட்டிக்கும் நீங்கள் இந்த ஒரே டிக்கெட்லேயே வந்து இப்படி சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிச்சனர் லைன் ஒஃபிஷியலி வந்து தன்னுடைய அந்த பயணப்பாதையை வந்து விரிவுபடுத்தி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் ஸ்டாட்ஃபோர்டுக்கான கோ ட்ரெயின் சேவை வந்து இன்று முதல் ஆரம்பமாகி இருக்கின்றதுன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு காணப்படுகின்றது. ஆகவே இந்த புதிய சிட்டிக்கும் வந்து சமரில் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக இந்த ஸ்டாட்ஃபோர்டுக்கும் வந்து நீங்கள் கோ ட்ரெயினூடாகவே சென்று வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு காணப்படுகின்றது. அது தொடர்பான மேலதிக விவரங்களை எல்லாம் நீங்கள் கோவினுடைய வெப்சைட்டுக்கு சென்று பார்த்துக்கொள்ள முடியும். 12 மணி 11 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ உங்களோட சத்தமும் எங்களுக்கு நல்லா கேட்கும். பூபாலம் பாடுற மாதிரி கியூட்டான சத்தத்தால் உங்களுக்கு காலையில் அனுப்பி விடுவாங்க.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
4: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கு மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
10: Your favorite music on your favorite station. 102.7.

12:28 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியில் பார்க்கலாம். சிட்டி ஆஃப் டொரண்டோ கூறியிருக்கிறது, உங்களுக்கு எலெக்ஷன்ஸில் வந்து வேலை செய்ய விருப்பம் இருந்தது, அதாவது இந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வந்து ஃபோல் சீசனில் இடம்பெற இருக்கின்றது. அக்டோபர் 26 டொரண்டோவினுடைய முனிசிபல் எலெக்ஷன் வந்து இடம்பெற போகிறது. ஆகவே வந்து இந்த எலெக்ஷன் டேயிலே உங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆர்வம் இருந்தால் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. இப்போது நீங்கள் இன்று தொடக்கம் இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. Toronto.ca அப்படி என்று சொல்லி அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் மேலது விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சிட்டியினுடைய எக்ஸ் தளத்துக்கு சென்றும் இந்த விவரங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அக்டோபர் 26 உங்களுக்கு இந்த எலெக்ஷன் டேயில் வேலை செய்வதற்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் இன்று தொடக்கம் அனுப்பிக்கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஆனால் ஒரு 3 நிபந்தனைகளும் கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் அல்லது வந்து ரெஜிஸ்டர்ட் தேர்ட் பார்ட்டி அட்வைசராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதில் கலந்து கொள்ள முடியாது. இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு நாள் பே உங்களுக்கு கிடைக்கும், அதாவது இந்த எலெக்ஷன் நடைபெறுகின்ற அன்றைய திறந்தான் இந்த வேலை இருக்க போகிறது. பெய்டாகவும் இருக்கும், அதற்கு வந்து உங்களுக்கு பே பண்ணுவார்கள். வாலண்டியர் ஒர்க் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாகவோ ரெஜிஸ்டர்ட் தேர்ட் பார்ட்டி அட்வைசராகவோ இருக்க முடியாது. அதே போன்று இந்த எலெக்ஷனில் பங்கு பெற்றுகின்ற கேண்டிடேட்டினுடைய நேரடியான ஃபேமிலி மெம்பராகவும் நீங்கள் இருக்கக்கூடாது. இமிடியேட் ஃபேமிலி மெம்பராகவும் நீங்கள் இருக்க முடியாது. அல்லது ஆக்டிவ்லி ஒர்க்கிங் டு சப்போர்ட் ஓ அப்போஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த முனிசிபல் எலெக்ஷனில் வந்து பங்கு பெற்றுகின்ற கேண்டிடேட்டுக்கு ஏதோ ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் ஆகவோ அல்லது ஒப்போஸ் ஆகவோ இருக்கின்ற பட்சத்திலும் கூட இதில் நீங்கள் வேலை வாய்ப்புகளை பெற முடியாது என்றதையும் கூறியிருக்கின்றது. ஏனையவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். Toronto.ca போய் இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். 12:27 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு பண வரவு வர இருக்கிறது. எலிஜிபிளானவர்களுக்கு அது கொஞ்சம் அதிகரித்தும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: துருக்கியில் நாளை ஆரம்பிக்கவுள்ள நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனேடிய பிரதமர் மாக்கானி இன்று புறப்பட்டுள்ளார். நேட்டோ அங்கத்துவ நாடுகள் தமது உள்நாட்டு மொத்த உற்பத்தி வருமானத்தில் 2% பாதுகாப்பிற்காக செலவிட வேண்டும் எனும் நீண்டகால இலக்கினை பிரதமர் மாக்கானி தலைமையிலான கனேடிய அரசு எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நாடுகளுடன் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டுள்ள ராஜதந்திர முரண்பாடுகளின் மத்தியிலும் நேட்டோ மாநாடு இடம்பெறவுள்ளது. இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தில் குறைந்தது 25 பலியாகியதுடன் 100 காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் 5 சிறைச்சாலை காவலர்கள் என அறிய முடிகின்றது. பாதாள உலக கும்பல்களுக்கிடையிலான மோதலால் இந்த கலவரம் நிகழ்ந்ததாக அரசு தரப்புகள் கூறுகின்றன. இக்கலவரம் தொடர்பில் விசாரணைகளை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்திற்கு அரசாங்கமே பொறுப்பென ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியன சாடியுள்ளன. இந்நிலையில் இச்சம்பவத்திற்கு தாம் பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று ஆய்வுகளை நடத்தியுள்ளார். மறுபுறத்தில் பாதாள உலக கும்பல்களின் மோதல் இதுவென அரசாங்கம் கூறுவதை மக்கள் போராட்ட இயக்கம் நிராகரித்துள்ளது. சிறைச்சாலைகளில் நிலவும் பாரிய நெருக்கடி காரணமாக கைதிகள் எதிர்கொண்டுள்ள மோசமான மன அழுத்தத்தின் வெளிப்பாடு இதுவென அது தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களை 100 கோடி ரூபாய்களுக்கு விலை பேசும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் போலீசார் அழைப்பாணை விடுத்தும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகவில்லை. தலைமறைவாகியுள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வருவதுடன் அவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்லாத வகையில் விமான நிலையத்திற்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 4 1 6 7 7 9 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3.
0: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200க்கும் மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸ் உடன் பாசிக்குடா கார்டன்ஸ், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும் பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது. நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட், 6 4 7 8 1 8 2 7.

0: சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறது சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
1: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
2: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
1: இஸ் எஃப்எம் 102.7.

12:44 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கிறது. இந்த பாடசாலை விடுமுறையில் இருக்கிற எல்லா குட்டீஸுக்கும் அந்த பாடலை சமர்ப்பித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இது காசு பெண்ணம் துட்டு அந்த விஷயம் என்ன விஷயம் என்று சொன்னால், அரசாங்கங்களிடமிருந்து வருகின்ற இந்த பெனிஃபிட்ஸ் இந்த வாரம் அதாவது வெள்ளிக்கிழமை July 10 வர இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அந்த கொடுப்பனவு சற்று அதிகரித்த கொடுப்பனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2018 பார்க்கையில் கனடா வருமான வரி திணைக்கலாம் CRA என்று சொல்லி ஷோர்ட்டாக நாங்கள் செல்லமாக சொல்லுவோம். சரி, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ப்ராசஸ் செய்வார்களாம், அதாவது இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த பெனிஃபிட்ஸ் கிரெடிட் பேமெண்ட் போன்றவற்றை தீர்மானிக்கின்ற ஒரு நடைமுறை தான். எதை அடிப்படையாக வைத்தன்னு சொல்லி பார்க்கையில் இன்ஃப்ளேஷன் ரேட், அதே போன்று லிவிங் கோஸ்ட் அதிகரித்து வருகின்ற வாழ்க்கை செலவு மற்றும் இந்த பணவீக்க வீதம், அதை அடிப்படையாக வைத்து இந்த அரசாங்கங்களிடமிருந்து வருகின்ற எங்களுக்கான வருமானம், அதாவது பெனிஃபிட் கிரெடிட் பேமெண்ட் போன்றவற்றை இவர்கள் அதை கணித்து அதற்கேற்ற வகையில் தீர்மானிக்கின்ற ஒரு நடைமுறை தான் இந்த இண்டெக்ஸேஷன் சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டும் 2% அதிகரிப்போடு ஒரு கொடுப்பனவு, இது அட்வான்ஸ் கனடா ஒர்க்கர் பெனிஃபிட் ACWB என்று சொல்லப்படுகின்ற பேமெண்ட் இந்த வெள்ளிக்கிழமை அதாவது July 10 வரும் எலிஜிபிளான கனேடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஒன்றரை ஒன்டாரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட்டும் 10 வருமாம். அது

சற்று அதிகரித்ததாக காணப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதேவேளையிலே கடந்த ஆண்டு இந்த அதிகரிப்பு 2.7% இருந்திருக்கின்றது. ஆனால் 2026 2% அதிகரிப்போடு இருக்கப் போகிறது இந்த ACWB அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே சிறுவர் குழந்தைகள் இல்லாத குடும்பத்திற்கு 2026 $1,665 வரையில் கிடைக்கலாம். கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் $32 வந்து அதிகமாக இருக்கும் அப்படி என்றும், அதே வேளையில் குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு $56 அதிகரித்து 2,869 வரை உங்களுக்கான அந்த கொடுப்பனவு இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோன்று CWB டிசேபிலிட்டியும் அது வந்து மேக்ஸ் அதற்கான அந்த சப்ளிமெண்ட் எவ்வளவு அதிகரிக்கின்றதுன்னு சொல்லி பார்க்கையில் $17 அதிகரிக்கின்றதாம் 2026 அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் தகுதி பெறுவதற்கு ஒரு சில விடயங்களும் இருக்கின்றன. குறிப்பாக வந்து நீங்கள் கனடாவில் வேலை செய்து இன்கம் பெற்றிருக்க வேண்டும். அதோடு உங்களுடைய நெட் இன்கம் வந்து மாகாண மட்டங்கள் அல்லது டெரிட்டரிஸில் வந்து டிசைட் பண்ணி இருக்கின்ற அந்த இன்கம் லெவலுக்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியில் கடந்த ஒரு ஆண்டில் நீங்கள் கனடாவில் வசித்தவராக இருக்க வேண்டும். December 31 19 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதை கொண்டவராகவும், அல்லது உங்களுடைய ஸ்பவுஸோடு கமன் லோ பார்ட்னரோடு அல்லது குழந்தையோடு வசிப்பவராக இருக்க வேண்டும், இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தகுதி பெறுகின்ற பட்சத்தில் உங்களுக்கான இந்த கொடுப்பனவு அரசாங்கத்தினால் கொடுக்கப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 4372133332.
6: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.

நேரம் 1:01. ஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். வெப்பநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் 25 இருக்கின்றது. 27 என்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். மழைக்கான சாத்தியம் அப்போது இல்லை என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. சூரிய வெளிச்சம் இருக்கின்ற பொழுதாகவும் இடையிடையே மேகம் வந்து செல்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நாளைக்கு முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் 26 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அதே போன்று மீளவும் இடையிடையே இந்த 30 தொடுகின்ற ஒரு வெப்பநிலை வந்து செல்ல இருக்கின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்கள் இறங்கும் போது இன்னும் சரியாக இருக்குமாகவே அதை அப்போ நாங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கொடுமையான வெப்ப எச்சரிக்கையிலிருந்து விடுபட்ட ஒரு நாளில் இன்றைக்கும் இருக்கின்றது. மீளவும் நாங்கள் 20 வெப்பநிலையை பெற்ற ஒரு நாளும். அதே போன்று எரிபொருள் விலையில் மாற்றம் இருக்கான்னு சொன்னால் எந்த மாற்றமும் நள்ளிரவுக்கு பின்னர் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல் டிவைசஸ் ஊடாகவும் நீங்கள் கேட்டு மாளலாம். அல்லது இருக்கவே இருக்கு eastfm.ca. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நேரடியாக நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஒரு மாதிரி நிறைவு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லி சொல்லலாம். இன்றைக்கு 2 நாளைக்கு 2 இருக்கின்றன. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. இன்றைக்கு என்னென்ன மேட்சஸ் இடம்பெறப்போகின்றன எந்தெந்த நாடுகளுக்கிடையில் என்று சொல்லி பார்க்கையில் 3 வந்து போர்ச்சுகல் ஸ்பெயினுக்கு இடையிலான போட்டியும், 8 யுஎஸ்ஏ பெல்ஜியத்துக்கு இடையிலான போட்டியும் இடம்பெறப்போகிறது. நாளைக்கு 12 அர்ஜென்டினா எஜிப்டும், அடுத்தது வந்து 4 சுவிட்சர்லாந்து கொலம்பியா உடம்பெற போகிறது நாளைக்கு. அதற்கு பின்னர் புதன்கிழமை ஒரு ரெஸ்ட் கொடுத்து வியாழக்கிழமை வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் ஆரம்பிக்க இருக்கின்றது. பிரான்ஸ் மொரோக்கோ வியாழக்கிழமை 4 விளையாட இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை அணிகள் தீர்மானிக்கப்படவில்லை, அது 3 இடம்பெறப்போகிறது. அதே போன்று நோர்வே இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டி சாட்டர்டே சனிக்கிழமை மாலை 5 ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சனிக்கிழமை இன்னும் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸும் இடம்பெறப்போகிறது 9:00. அதற்கான அணிகளும் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. 1:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 9 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடிய பிரதமர் மார்க் கார்னி நேட்டோ நாடுகளினுடைய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக துருக்கிக்கு சென்றிருக்கின்றார். 2 நாள் பயணமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இன்றைக்கு கனடிய பிரதமர் மார்க் கார்னி கனடாவிற்கான அந்த புதிய சப்மரீனை உருவாக்குகின்ற கம்பெனி, அந்த கான்ட்ராக்டர் யார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் வந்து சோர்சஸ் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், அநேகமாக அது வந்து ஜெர்மன் கம்பெனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது செய்திகள் கசிந்திருக்கின்றன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கனடிய பிரதமர் அது தொடர்பான ஒரு விடயத்தை கூறுவார் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சரி, அப்படி கூறுகின்ற பட்சத்தில் அது உறுதிப்படுத்தப்பட இருக்கின்றது. இதற்கிடையிலே ஒன்டாரியோ மற்றும் ஆல்பர்டாவினுடைய பிரீமியர்ஸ் புதிய பைப்லைன் தொடர்பான விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கிடையில் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் மீசல்ஸ் எக்ஸ்போஷர் தொடர்பான ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றது. ஸ்காப்ரோ ஏரியாவில் தான் இந்த மீசல்ஸ் தட்டம்மை நோய் தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சாத்தியங்கள் ஒரு சில இடங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் சென்றவங்களுக்கு இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றது. இது எப்பப்போன்னு சொல்லி பார்க்கையில் June 28 ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்ஒர்க் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ER வெயிட்டிங் ரூமுக்கு நீங்கள் யாராவது காலை 7 மணியிலிருந்து மதியம் 1:30 வரையில், இது வந்து 3050 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்டில் இருக்கின்ற ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதனுடைய எமர்ஜென்சி ரூம் வெயிட்டிங் ரூமுக்கு நீங்கள் சென்றிருந்தீங்க என்று சொன்னால் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதே வேளையில் திங்கட்கிழமை June 29 இது வந்து மார்க்கிங்டன் ஃபேமிலி கேர் அண்ட் வாக்கிங் கிளினிக் 3227 எக்லிண்டன் அவென்யூ ஈஸ்டில் இருக்கின்றதாம், Unit 143-144. இந்த இடத்திலும் நீங்கள் காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை June 29 திங்கட்கிழமை சென்றிருந்தீங்க என்று சொன்னாலும், அதே போன்று June 30 செவ்வாய்க்கிழமை ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கினுடைய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கிட்ஸ் அவுட் பேஷண்ட் கிளினிக் இதுக்கு போயிருந்தீங்க என்று சொன்னால், இது வந்து காலை 8 பிற்பகல் 3 மணி வரை நீங்கள் இந்த மீசல்ஸ் எக்ஸ்போஷருக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் ஆகவே அது தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு வீடிலே வந்து 1 வயது அல்லது அதற்கு குறைவான பச்சிளம் குழந்தைகள் இன்ஃபான்ட் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், உடனடியாக அங்கே சென்று வந்த அந்த பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் போன்றோர் ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த்தை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லாவிட்டால் 311 உடனடியாக அழையுங்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. இதன் மூலம் இந்த தொற்று ஏற்படாமல் தடுப்பதற்கான இம்யூனோகுளோபின் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் கூறியிருக்கின்றது. ஆகவே இப்படி 1 வயது அல்லது அதற்கு குறைவான வயதுள்ள குழந்தைகளை கொண்ட இன்ஃபேண்டை கொண்ட பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸ் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று வந்திருந்தீங்க சொன்னால் 311 உடனடியாக அழையுங்கள் அல்லது ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த்தை நீங்கள் உடனடியாக கண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இது வந்து பயணத்தோடு தொடர்புபட்டதான ஒரு கேஸ் அவரு சம்பந்தப்பட்டதாக இந்த மீசல்ஸ் தொற்று காணப்படுகிறது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஃபீஃபா வேர்ல்ட் கப்போடு இது தொடர்புபட்ட பயணம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே வேளையிலே இந்த சிம்டம்ஸ், இந்த குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு ஏதாவது இந்த தொற்று ஏற்பட்டிருந்தால் July 21 வரைக்கும் உங்களுக்காக அதற்கு பின்னரும் இந்த சிம்டம்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்த்திருக்கின்றார்கள். நீங்கள் July 21 வரைக்கும் இந்த சிம்டம்ஸை பார்க்கலாமாம். ஃபீவர் அல்லது ராணி நோஸ், காஃப், ரெட் ஐஸ், ரேஷஸ் போன்றவை ஏற்படலாம் அப்படி உங்களுக்கு அந்த தொற்று ஏற்பட்டிருந்தால் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 1:13 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி
5: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கை ஒன்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சபைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
6: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
7: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
8: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்.
10: என்னது?
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
12: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
11: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
12: 416-900-4599.
13: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
14: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
13: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
15: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
16: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
17: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
18: FM 102.7 East FM.ca.

ஒரு மணி 23 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்காப்ரோவிலேயே 3 இடங்களில், குறிப்பாக ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்ஒர்க்கினுடைய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதே போன்று இன்னும் ஒரு இடம் மார்க்கிங்டன் ஃபேமிலி கேர் அண்ட் வாக்கின் கிளினிக், இந்த இடங்களில் நீங்கள் குறிப்பிட்ட 3 நாட்களில் சென்று வந்திருந்தால் இந்த மீசல்ஸ் அறிகுறிகளை பார்த்துக் கொள்ளுங்கள் July 21st வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விவரங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் வந்து கூறியிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 1 வயது அதற்கு குறைவான இன்ஃபேண்டை கொண்ட ஃபேமிலிஸ், நீங்கள் பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸ், உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். சரி, இந்த நிலையிலே இன்னும் ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தொற்று ஏற்பட்ட நபரிடமிருந்து இன்னும் ஒருவருக்கு அவருடைய சுவாசம் மூலம், இருமல் மூலம், தும்மல் மூலம், பேசுவதன் மூலம் இப்படி என்று சொல்லி இந்த ஏஆர்ல, அதாவது எங்களுடைய காற்று மண்டலத்தில், 2 மணி நேரத்துக்கு இந்த கிருமிகள் இருக்கக்கூடியவையாம். இதனால் அப்படி பரவுகின்றது. அதே போன்று அந்த சர்ஃபேசஸ் காற்றில் மட்டுமல்ல, அந்த மேற்பரப்புகள், மேசைகளில், கதிரைகள் அப்படி என்று சொல்லி அந்த இடங்களில், லவுடைகளில் என்று 2 மணி நேரத்திற்கு இந்த கிருமிகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. சரி, அந்த விடயத்தோடு நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இதே நாங்கள் சொல்லியிருந்தோம், ஆல்பர்டா மற்றும் ஆண்டாரியோ பிரீமியர்ஸ் இணைந்து ஒரு புதிய ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கின்ற வெஸ்ட் ஈஸ்ட் க்ரூட் ஆயில் பைப்லைன் தொடர்பான விடயம் தொடர்பாக அறிவித்திருக்கின்றார்கள். இது வந்து ஒரு 3,300 கிலோமீட்டர் கொண்டதாக இருக்கும். ஹார்டிஸ்டி ஆல்பர்டாவில் இருந்து சானியா ஆண்டாரியோக்கு இடையிலான ஒரு பைப்லைனாக இது காணப்பட போகிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த ப்ரொஜெக்டுக்கு வந்து பெயர் வந்து த நோதர்ன் ஷீல்ட் எனர்ஜி ஹாரிடோர் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த பைப்லைனுக்கான பெயராக இப்போது சூட்டப்பட்டிருக்கிறது. இதை தெரிவிக்கையில் ஒன்டாரியோ பிரீமியர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கடந்த ஒன்டாரியோ லிபரல், அதாவது ஒன்டாரியோ இல்லை, ஃபெடரல் லிபரல் அரசாங்கம் ஆல்பர்டாவை வந்து ஒரு காபீச் போன்று நடத்தி இருந்தது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இப்போது இன்றைக்கு ஆல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித்தோடு இணைந்து ஒன்டாரியோ பிரீமியர் டாக்ஃபோர்டும் இந்த புதிய பைப்லைன் தொடர்பான ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பைப்லைன் ஊடாக 1 நாளைக்கு 500,000 பேரல் ஆஃப் ஆயில் வந்து பயணப்படும் அப்படி என்று சொல்லியும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. 1 மணி 25 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோவிற்கும் அல்பர்டாவிற்கும் இடையில் உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய மசகு எண்ணெய் குழாய் தடத்தின் பாதையினை இரு மாகாண முதல்வர்களும் இணைந்து வெளியிட்டுள்ளனர். 3,300 கிலோமீட்டர் பயணிக்கும் இந்த குழாய்த்தடம் நாளாந்தம் 500,000 பேரல்கள் மசகு எண்ணெயினை சானியா ஆண்டாரியோவின் சுத்திகரிப்பு மையத்திற்கு கொண்டுவரும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குழாய்த்தட கட்டுமானம் குறித்த ஆய்வுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான புதிய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லையென அதன் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்ததில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியாக இல்லையென கூறியுள்ள அவர், எனினும் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தாம் இதற்கு முன்னர் அறிவிக்கவில்லை என்றும் அதனை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் அறிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் தமது உறுப்பினர்கள் இருவரை திமுக சின்னத்தில் போட்டியிட வைத்து தற்போது அவர்களை தம்முடனேயே சேர்த்துள்ளதன் மூலம் திமுகவை குதிரை பேரம் செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். எப்படியாவது தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டுமென சிலர் தலைகீழாக முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் விஜய்க்கு கவசமாக மதிமுக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கூட முழுமையான சமஷ்டி அரசியலமைப்பு இல்லாத சூழலில் அதனை இலங்கையில் கொண்டு வருவதற்கு இந்திய அரசு அழுத்தங்களை கொடுக்காது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழலில் தமிழ் மக்களிற்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ளாத தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரும் தமிழ்த் தேசிய பேரவையினரும் தமிழ்நாடு முதலமைச்சருடன் சமஷ்டி பேசியமை எதற்காகவென அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 4-7-8-6-0-7-0-2.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கு ஏற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10 அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0686-8. 647-7760-6868.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7.

1:44 நிமிடம் மிஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஜெரமி ஹான்சன் இந்த பெயர் வந்து நிறைய பேருக்கு மறக்க முடியாதது. என்னென்னு சொன்னால், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை கூட அவர் நடத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிலவுக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்னர் மனிதர்களை ஏற்றி சென்றது. கால் பதிக்கையில் இருந்தாலும் அதனுடைய சுற்றுப்பாதைக்கு சென்று வந்திருந்தார்கள். அதிலே முதல் முதல் அமெரிக்க அல்லாத ஒரு விண்வெளி வீரராகவும் இவர் இருந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவுக்கும் பெருமை சேர்த்தவர். ஆர்டிமிஸ் 2 அந்த மிஷனில் வந்து கலந்து கொண்டவர். இப்போது இவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தான் கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை விட்டு விலகுகின்றேன் அப்படி என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், ஒரு புதிய ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் எதிர்நோக்கி இருக்கின்றேன், செப்டம்பரில் இருந்து அப்படி என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அதேவேளையில் ஆனாலும் தான் தொடர்ச்சியாக ராயல் கெனடியன் ஏர்ஃபோர்ஸினுடைய ரிசர்விஸ்டாக தொடர்ந்து பணியாற்ற இருக்கிறேன் அப்படி என்று சொல்லியும் கூறியிருக்கின்றாராம். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை, விரைவில் வரும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் கட்டமாகத்தான் இந்த விடயம் வந்திருக்கின்றது. கயோடிஸ் தொல்ல அடுத்த பெரிய தொல்லை. இது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக மார்க்கத்தில் வந்து லொக்கேட் பண்ணியிருந்த இந்த கயோடிஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே குரூப்பாக அல்லது வேறு குரூப்பான்னு சொல்லி தெரியல. விட்பியில் இப்போது 2வது சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதாம். 2 வாரங்களில் ஒரு சிறிய குழந்தையொருவரை வந்து முகத்தில் கடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி டூரம் ரீஜனல் போலீஸார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய நாள் இது வந்து பிராக் ஸ்ட்ரீட் நோர்த்துக்கும் ரோஸ்லேண்ட் ரோடு ஈஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியிலே காணப்படுகின்றது. அந்த லொக்கேஷனுக்கு அருகே இருக்கின்ற வேனிய பார்க் 8:30 அளவிலே நேற்று ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லியும், 2 வயதான ஒரு ஆண் குழந்தையை தான் இப்படி இந்த கயோடி வந்து

அடித்து வைத்தது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பான அறிவித்தலும் கூறப்பட்டிருந்தது போலீசார் மற்றும் பப்ளிக் ஹெல்த்தினால். அதாவது காலை மற்றும் மாலை வேளைகளில் குறிப்பாக இந்த பார்க் ஏரியாக்களை ஒட்டிய பகுதிகளெல்லாம் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளும்படி, குழந்தைகளுக்கும் லீவு விட்ட நேரத்தில் கொஞ்சம் கடினம்தான், சரி இந்த நேரத்தில் அவங்கள இந்த காயோடிசம் வந்து அதிக ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, எப்படியெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சில விவரங்களை கூறியிருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். குறிப்பாக எப்போதும் உங்களுக்கும் காயோடிக்கும் இடையிலே வந்து போதிய டிஸ்டன்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காரணம் கொண்டும் அவற்றுக்கு வந்து உணவளிக்க வேண்டாம். அதே வேளையிலே குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் செல்ல பிராணிகளை கூட பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு ஷார்ட்டான லீஷ் போட்டு தான் உங்களோட செல்ல பிராணியை வைத்துக் கொள்ளுங்க. நீளமாக விட்டீங்கன்னா தள்ளி போயிடுவாங்க, காயோடிக்கும் வந்து கையில் ஆப்பற்றும் ஈஸியாக. அதனால உங்களோட கைக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க ஷார்ட்டான லீஷோடன்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த சைனேஜ் ஏதாவது இருந்தால் இது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். காயோடிஸ் எந்தெந்த பகுதிகளில் இப்போது திரிகின்றதுன்னு சொல்லி தெரிந்தால் அந்த பகுதிகளை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். அதே போன்று உங்களுடைய கார்பேஜ், பெட் ஃபுட், பேர்ட் சீட் இப்படின்னு சொல்லி அந்த விழுந்து கீழே விழுகின்ற பழங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளுங்க. என்னென்னா இதெல்லாம் அந்த காயோடிஸை வந்து கவரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று காயோடிஸை நீங்கள் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டி வந்தால் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பதட்டம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாது, ரிமைன் காம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஓட வேண்டாம். அதே போன்று அதை கொஞ்சம் நீங்கள் சத்தமாக அதை நின்று பெரிய லவுடான சவுண்டை வந்து நீங்கள் மேக் பண்ணினீங்கன்னு சொன்னால் நேரை பார்த்து அது உங்களை பார்த்து பயந்துட்டு பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. இது நிச்சயமாக காயோடிக்கு இல்லை, நல்ல பாட்டு கேட்கலாம்.

0: லிஃப்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7. அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோட் செவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ. 416-299-9955.
0: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388. 416-649-6388.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 2:01. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது வெப்பநிலை 26 உயர்வடைந்திருக்கின்றது. இன்று அதிகுடிய வெப்பநிலை 27 இருக்க போகின்றது. அதே வேளையில் நாளைக்கு 26 அதிகுடிய வெப்பநிலை, நாளைக்கு முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாக இருக்க போகிறது. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப் இருக்கின்றது. அதை நீங்கள் டவுன்லோட் செய்து மொபைல் டிவைசஸ் ஊடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அல்லது இருக்கவே இருக்கு, உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நேரடியாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு eastfm.ca காத்திருக்கின்றது. அதே வழியில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கான 2 மேட்சஸ் வந்து இன்றைக்கும் இடம்பெற போகின்றன. ஒன்று வந்து இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 3 மணிக்கு போர்ச்சுகல் ஸ்பெயினுக்கு இடையிலான போட்டி நடைபெற இருக்கிறது. அடுத்தது வந்து 8:00 யுஎஸ்ஏ பெல்ஜியத்துக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகிறது. நாளைக்கும் 2 மேட்சஸ் இருக்கின்றன. அதற்கு பின்னர் பார்த்தால் வியாழக்கிழமையிலிருந்து செமி ஃபைனல்ஸ், அதான் மன்னிக்கவும் குவார்டர் ஃபைனல்ஸ் இடம்பெற போகின்றன. குவார்டர் ஃபைனல்ஸுக்கு அடுத்து வந்து செமி ஃபைனலும் இடம்பெற போகிறது. விரைவில் வந்து நாங்கள் இந்த ஃபீஃபாவினுடைய நிறைவு கட்டத்தை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஃபைனல் மேட்ச் வந்து July 19 ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு இடம்பெற போகிறது. ஃபீஃபாவில் இருக்கின்ற போட்டிகள். 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:09 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். கெனடியன் ட்ரையல் இடம்பெற்றிருக்கிறது மொன்றியலில். இதிலே பார்க்கையில் கனடாவினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ட்ரோண்டோவை சேர்ந்தவர் என்பதும் ஒரு பெருமையான விஷயம். ஒலிம்பிக்ஸில் வந்து நிறைய மெடல்ஸ் எல்லாம் எடுத்து தந்தவர் சம மேக்கின்டோஷ். இவர் வந்து இன்னும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை செய்திருக்கின்றாராம் கெனடியன் ட்ரையல்ஸில். அதாவது விமென்ஸுக்கான 200 மீட்டர் பட்டர்ஃப்ளை, அதில் தான் அந்த நீச்சல் போட்டியிலே ஒரு சாதனையை புரிந்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போன்று போட்டிகள் இடம்பெறும் போதும் அவர் இன்னமும் ஏராளமான மெடல்ஸை கனடாவுக்கு பெற்றுத்தர வேண்டும் அப்படி என்று சொல்லியும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். சரி, இந்த வேளையிலே ஒரு வகையான ஷாம்பு வந்து இப்பொழுது கனடா யுஎஸ்லே மீள் அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், பாக்டீரியா கண்டாமினேஷன் தான் இதற்கு காரணம். பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அமெரிக்காவிலே ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை மீள் அளித்திருக்கின்றது. என்ன ஷாம்பு இது என்று சொல்லி பார்த்தால், ஒரிப் செரீன் ஸ்கல்ப் டென்சிஃபையிங் ஷாம்பு. இதுதான் ஒரு வகையான பாக்டீரியா தொற்றுக்குள்ளானதன் அடிப்படையிலே மீளழிக்கப்பட்டிருக்கிறது. 8.5 and 33.8 ounce பாட்டில்ஸ் ஆக இது இருக்கின்றது. இந்த அவுன்ஸை கொண்டதாக கிட்டத்தட்ட வந்து 250 மற்றும் 1000 மில்லி லிட்டர் அளவு கொண்டது. இதனுடைய தயாரிப்பு திகதி, காலாவதி இல்லை, தயாரிப்பு மேனுஃபேக்சர்டு திகதி வந்து February 21 to 26 இடைப்பட்டதாம் இந்த ஆண்டு என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அநேகமான கெனடியன் ரீட்டைலர்ஸ் வந்து ஒரு சிறிய போத்தலுக்கு $67 விற்ற ஒரு ஷாம்பு தான் இது அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஒரிப் செரீன் ஸ்கல்ப் டென்சிஃபையிங் ஷாம்பு இதுதான் இப்போது மீளழிக்கப்பட்டிருக்கிறது. இது யாராவது வாங்கியிருந்தீங்க என்று சொன்னால் பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அதற்கான ரிட்டர்னையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் ஹெல்த் கனடாவினால் இப்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 2:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
0: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
4: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:23 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. லிபரல் கட்சி தலைவர், ஒன்டாரியோனுடைய லிபரல் கட்சிக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற பணி வந்து இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அதாவது பாடி மெம்பர்ஸ் நவம்பர் 9 தொடக்கம் 20 கிடைப்பட்ட காலத்திலே ஆன்லைன் மூலம் வாக்களிக்கப் போகின்றார்கள். இந்த நாமினேட் செய்தவர்களில் வந்து யாரை தங்களுடைய தலைவராக தெரிவு செய்வது என்பது தொடர்பாக வின்னர் யார் அப்படி என்று சொல்லி நவம்பர் 21 அறிவிக்கப்பட இருக்கின்றதாம். ஏனென்று சொன்னால் ஒன்டாரியோ கட்சியினுடைய லிபரல் கட்சி தலைவராக பானி கிராம்பி அவர்கள் இருந்தார். ஆனால் பின்னர் அவர் அபிஷியலி ரிசைன் பண்ணியிருந்தார் அந்த பதவியில் இருந்து என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே அவருக்கு பதிலாக இன்னும் ஒரு தலைவரை தெரிவு செய்கின்ற பணிதான் இப்போது இடம்பெற இருக்கின்றது. இந்த நேரத்திலே ஏஜாக்ஸை சேர்ந்த இந்த லீடர் போட்டிக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருந்த ஒருத்தர் வந்து தான் விலகுவதாக இப்போது கூறியிருக்கின்றார். யார் அவர் என்று சொன்னால் ரோப் சர்ஜன் நெக் என்று சொல்லப்படுகின்றவர் ராப். இவர்தான் இப்போது தான் தன்னுடைய குடும்பம் மற்றும் ஆதரவாளர்கள் கலீக்ஸோடு பேசியதன் பின்னர் இந்த கடுமையான கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இதனால் இந்த தலைவர் போட்டிக்கான அந்த போட்டி வந்து நெருங்கி கொஞ்சம் சுருங்கி வருகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து குறைவாக இருக்கின்றார்கள். இதனால் இலக்குவாகவே தலைவரை தெரிவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 35 பிக்கரிங் மேனை வந்து கைது பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்கின்றார்கள் போலீஸார். டூரம் ரீஜனல் போலீஸார் தான் இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார்கள். ஹேரன் முகமது என்று சொல்லப்படுகின்ற 35 பிக்கரிங் நபர் என்ன விடயம் என்று சொன்னால் இவர் கொஞ்சம் ஹெவியாக திருடப் போயிருக்கின்றார். அதாவது ஏஜாக்ஸ் பிஸ்னஸஸில் வந்து இவர் இந்த ரீசைக்ளிங் பகுதிகளில் இந்த மெட்டல்ஸை வந்து திருடியிருக்கின்றாராம். ஸ்கிராப் மெட்டல் யார்டில் இப்படி பல இடங்களில் தன்னுடைய கைவரிசையை இவர் காட்டியிருக்கிறார். இப்படி இவர் களவாடி வந்த நேரத்தில் June 25 இரவு 9:15 அளவில் AIM ரீசைக்ளிங் அதில் வந்து இவர் கை வைக்க போயிருக்கிறார் போல இருக்கு. எல்லாம் வந்து கத்தறி இருக்கு. அதன் அடிப்படையிலே வந்து போலீசார் விரைந்திருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு. இது 140 டவுண்டி டோட்டி ரோடில் அமைந்திருக்கின்றதாம் இந்த AIM ரீசைக்ளிங். அந்த நேரத்திலே இந்த நபர் எஸ்கேப் ஆகியிருக்கிறார் அந்த இடத்திலிருந்து. இருந்தாலும் இவர் எங்கேயும் எங்கள் பக்கத்தில் இருப்பார் என்று சொல்லி நினைச்சு போலீஸார் திருடி இருக்கின்றார்கள். அது வீண் போகலை. அங்கே அருகே தான் ஒரு இடத்துல வந்து இவரை லொக்கேட் பண்ணியிருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் நடைபெற்ற விசாரணைகளில் வந்து பார்க்கையில் இவர் இந்த இடத்துல மட்டுமில்லை, இன்னும் பல பிஸ்னஸஸில் கூட ஏராளமான இடங்களில் தன்னை கைவரிசையை காட்டி கிட்டத்தட்ட 45,000 அதிகமான பெருமதியான மெட்டல்ஸை வந்து இவர் திருடி இருக்கின்றார் என்பது கண்டுபிடிக்க. அதற்கு பின்னர் தான் இவரை சார்ஜ் பண்ணியிருக்கின்றார்கள் போலீசார். இப்போது நிபந்தனை அடிப்படையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றாராம். இது தொடர்பாக இன்னும் ஏதாவது விவரம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் தங்களை தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி டூரம் ரீஜனல் போலீசார் கேட்டிருக்கிறார்கள். 2:26 வாட்ஸ்அப் ட்ரோன் அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: துருக்கியில் நாளை ஆரம்பிக்கவுள்ள நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடிய பிரதமர் மாக்கானி இன்று புறப்பட்டுள்ளார். நேட்டோ அங்கத்துவ நாடுகள் தமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானத்தில் 2% பாதுகாப்பிற்காக செலவிட வேண்டுமெனும் நீண்டகால இலக்கினை பிரதமர் மாக்கானி தலைமையிலான கனடிய அரசு எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நாடுகளுடன் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டுள்ள ராஜதந்திர முரண்பாடுகளின் மத்தியிலும் நேட்டோ மாநாடு இடம்பெறவுள்ளது. இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தில் குறைந்தது 25 பலியாகியதுடன் 100 காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் 5 சிறைச்சாலை காவலர்கள் என அறிய முடிகின்றது. பாதாள உலக கும்பல்களுக்கிடையிலான மோதலால் இந்த கலவரம் நிகழ்ந்ததாக அரச தரப்புகள் கூறுகின்றன. இக்கலவரம் தொடர்பில் விசாரணைகளை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்திற்கு அரசாங்கமே பொறுப்பென ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியன சாடியுள்ளன. இந்நிலையில் இச்சம்பவத்திற்கு தாம் பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று ஆய்வுகளை நடத்தியுள்ளார். மறுபுறத்தில் பாதாள உலக கும்பல்களின் மோதல் இதுவென அரசாங்கம் கூறுவதை மக்கள் போராட்ட இயக்கம் நிராகரித்துள்ளது. சிறைச்சாலைகளில் நிலவும் பாரிய நெருக்கடி காரணமாக கைதிகள் எதிர்கொண்டுள்ள மோசமான மன அழுத்தத்தின் வெளிப்பாடு இதுவென அது தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களை 100 ரூபாய்களுக்கு விலை பேசும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் போலீசார் அழைப்பானை விடுத்தும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகவில்லை. தலைமறைவாகியுள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வருவதுடன் அவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்லாத வகையில் விமான நிலையத்திற்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165082 4165582 4165082 அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sanders Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagira, 416-299-1020.
4: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
6: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

2:45 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். கெனடிய பிரதமர் மார்க் கார்னி ஃபெடரல் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக ஒருவரை நியமித்திருக்கின்றார். இப்போது ஜஸ்டிஸ் அலன் டினர் அவர்களை அலன் டைனா அவர்களை வந்து நியமித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இப்போது ஃபெடரல் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கின்ற போல் கிராம்ப்டன், இவர் வந்து அக்டோபர் எண்டிலே ரிட்டையர் பண்ண இருக்கின்றாராம். ஆகவே அவரை பிரதிநிதித்துவம் செய்வதற்காகத்தான் புதிய ஜஸ்டிஸ் அலன் டைனா அவர்களை வந்து இப்போது பிரதமர் மார்க் கார்னி இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். சரிந்த வேளையிலே சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தியிருக்கின்றது, நீங்கள் இப்போது இன்று தொடக்கம் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். அதாவது அக்டோபர் 26 எலெக்ஷன் இடம்பெற இருக்கின்றது, டொரண்டோவினுடைய முனிசிபல் எலெக்ஷன். ஆகவே அன்றைக்கு வந்து உங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் ஒரு சில தகவல்களை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது சில விடயங்கள் நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது, நீங்களும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி toronto.ca போய் இந்த மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று கோ ட்ரெயின் தன்னுடைய புதிய பயணத்தை ஒரு புதிய சிட்டிக்கு வந்து ஆரம்பித்திருக்கின்றது. ஸ்ட்ராட்ஃபோர்டுக்கும் இப்போது இன்று தொடக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த பயணம் இருக்க போகிறது. டொரண்டோ யூனியன் ஸ்டேஷனுக்கும் அதே போன்று ஸ்டார்ட்ஃபோர்டுக்கும் இடையிலான பயணம் நடைபெற இருக்கின்றது. இது காலை 6:16 வந்து ஸ்டார்ட்ஃபோர்டிலிருந்து ஆரம்பித்து யூனியன் ஸ்டேஷனுக்கு வந்து 8:47 வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த ட்ரெயின் வந்து யூனியன் ஸ்டேஷனில் இருந்து 4:52 PM தொடங்கினால் ஸ்டார்ட்ஃபோர்டை வந்து 7:28 PM சென்றடையும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. கிச்சனர், கால்ஃப், ஆக்டன், அதேபோன்று ஜோர்ஜ் டவுன், மவுண்ட் பிளசன், பிராம்டன், பிரமேலி என்ற இடங்கள் எல்லாம் இந்த ஸ்டாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. 2:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

2:51 மிஸ்டர் எஃப்எம் ஹாட் சப்ரோண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இத்தோடு வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகின்றது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ருஷிதா. இனிமையான வணக்கம் நீர்களை. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services ippozhu pudidaga iniyum junior kindergarten mudal grade 8 variyana manavargalukku oru maada ilavasa vaguppai valingukindrargal. June mudal August varai inda ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509 Morning Siren Shepherd Sandipal Focus Educational Services.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
6: 416-461-6401.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
6: FIFA உலகக் கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெஃபன் 102.7.
7: 3:19 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையங்கும் கிழக்கு. டிரான்ஸ்அவின் தற்போது வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், சுனநிலை 30 உள்ளது. எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் சார்ந்த தகவல்களுக்கு 416-824-1212. மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் இப்பொழுது ரொம்ப பரபரப்பாக அடுத்த கண்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பொழுதில் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய 2 நாடுகளும் மோதிக்கொண்டிருக்கின்றன. வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு இந்த எதிர்கூறப்பட்டிருக்கு. ஆனால் எது வேணாலும் மாறலாம். அண்ட் இதில் வெற்றி பெறும் அணியானது குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு போக இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரானோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வெளிக்கின்றது பெடி திரைப்பட பாடல்.

3:24 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையங்கம் கிழக்கு. அண்ட் ஹாலிவுட் பக்கம் போயிட்டு வந்தெல்லாம் இந்த டாப் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன திரைப்படங்கள் இருந்திருக்குன்னா, ஐந்தாவது இடத்துல டிஸ்க்ளோஷர் டேயும், 4வது இடத்தில் சூப்பர்கர்ல் திரைப்படமும், 3 இடங்களில் 3வது இடத்துல யங் வாஷிங்டன் திரைப்படம் 21 மில்லியன் டாலர்களை இந்த வார இறுதியில் வசூலித்திருக்கின்றது. 2வது இடத்துல மொத்தமாக 366 மில்லியன் டாலர்கள் இதுவரைக்கும் வசூலையிட்டு இந்த வார விடுமுறை மட்டுமே 31 மில்லியன் டாலர்களை வசூலித்திருக்கின்றது டாய் ஸ்டோரி 5. 3வது இடத்துல இந்த வாரத்தில் வெளியான மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்படம் 36 மில்லியன் டாலர்களை வசூலித்திருக்கின்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்குமே ப்ரீ சேல்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த திரைப்படம் 61 மில்லியன் டாலர்களை வசூல் செய்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அது இந்த வாரத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம். இது எப்போ வேணாலும் மாறலாம், ஏன்னா இன்னும் நிறைய திரைப்படங்கள் ஹாலிவுட பொறுத்த வரைக்கும் வெளிவர இருக்கு. மிகப்பெரிய படங்களும் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக ஸ்பைடர்மேன் திரைப்படம் ரொம்ப எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு திரைப்படம். அதே மாதிரி கிறிஸ்டபர் நோலன் ஒடிசி திரைப்படமும் வெளியாக காத்துட்டு இருக்கின்றதுனால நிறைய எதிர்பார்ப்பும் நிறைய மாற்றங்களும் ஏற்படலாம் என நம்பப்படுகிறது. 3:25 நிமிடம்.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோவுக்கும் அல்பர்டாவுக்கும் இடையில் உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய மசகு எண்ணெய் குழாய் திட்டத்தின் பாதையினை இரு மாகாண முதல்வர்களும் இணைந்து வெளியிட்டுள்ளனர். 3,300 கிலோமீட்டர்கள் பயணிக்கும் இந்த குழாய் தடம் 4,00,000 பேரல்கள் மசகு எண்ணெயினை சானியா ஆண்டாரியோவின் சுத்திகரிப்பு மையத்துக்கு கொண்டு வரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குழாய் தட கட்டுமானம் குறித்த ஆய்வுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான புதிய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என அதன் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்ததில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியாக இல்லை என கூறியுள்ள அவர், எனினும் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தாம் இதற்கு முன்னர் அறிவிக்கவில்லை என்றும் அதனை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் அறிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் தமது உறுப்பினர்கள் இருவரை திமுக சின்னத்தில் போட்டியிட வைத்து தற்போது அவர்களை தம்முடனேயே சேர்த்துள்ளதன் மூலம் திமுக குதிரை பேரம் செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். எப்படியாவது தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என சிலர் தலைகீழாக முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் கவசமாக மதிமுக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கூட முழுமையான சமஷ்டி அரசியலமைப்பு இல்லாத சூழலில் அதனை இலங்கையில் கொண்டு வருவதற்கு இந்திய அரசு அழுத்தங்களை கொடுக்காது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழலில் தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ளாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் தமிழ் தேசிய பேரவையினரும் தமிழ்நாடு முதலமைச்சருடன் சமஷ்டி பற்றி பேசியமை எதற்காகவென அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்துதான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்க நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.

0: வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044. selassie.ca.
2: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கு ஏற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஓடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 4 7 7 7 0 6 8 6 8. 6 4 7 7 0 6 8 6 8.
6: Your favorite music on your favorite station, 102.7.

அடுத்தது 29 திரைப்படத்திலிருந்து பாடல் ஷான் ரோல்டன் இசையில். இது ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிளக்க. ஃபீஃபா உலகக்கிண போட்டி விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்க நேரத்தில் போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான போட்டி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிய நாடுகள் பற்றி பார்க்க போனால், குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு பிரான்ஸ் மொரோக்கோவோட ஜூலை 9 நம்ம டைம் 4 மோத இருக்கு. அதே மாதிரி நோர்வேயுடன் இங்கிலாந்து ஜூலை 11 மோத இருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர் ஃபைனல்ஸில் யூஎஸ் பெல்ஜியம் போர்ச்சுகல் ஸ்பெயினில் யார் வரப்போகிறாங்க, அதே மாதிரி சுவிட்சர்லாந்து கொலம்பியா அர்ஜென்டினா எகிப்தில் யார் வரப்போகிறாங்கன்றதான் இனி நடக்க இருக்கிற போட்டியின் தொடரில் தெரிய வரும். அண்ட் இப்பொழுதுக்கு போர்ச்சுகல் ஸ்பெயின் 2 மோதிக்கொண்டிருக்கின்றன. இப்போ 45 நிமிடங்கள் கழிந்த போதிலும் எந்த ஒரு அணியும் கோல் போடாத பட்சத்தில் கேம் வந்து டை அப்பா போயிட்டு இருக்கு. ஆனா வின்னிங் ப்ரொபபிலிட்டி ஸ்பெயினுக்கு தான் அதிகமாக இருக்கிறதாக நம்பப்படுகிறது. ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரானோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அளிக்கின்றது காதல் சாம்ராஜ்யம் திரைப்பட பாடல்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள் கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours ஃபண்டட் வித் இன் 72 hours
4: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங் ரினியூவல் கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 மோர்கேஜ் solutions.ca
7: போட்ட புதுச்சேலை உடுத்தி
8: ஸ்காபரோவில்
9: அகரம் சில்க்
8: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்
9: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ் அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்
8: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
9: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
8: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ
9: அகரம் பட்டுக்களின் சிகரம்

நான்கு மணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசை எங்கும் கிழக்கு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 31 உள்ளது. இன்று மாலை 23 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டைம் முடிவடைந்த பட்சத்தில் போர்ச்சுகலோ அல்லது ஸ்பெயினோ இரண்டு நாடுமே எந்த ஒரு கோலையும் போடாத பட்சத்தில் இந்த கேம் வந்து இப்போ சரமமாக போயிட்டுருக்கு. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. அஃப்கோர்ஸ் ரெண்டு டீமுக்குமே சரமாரியான ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வின் பண்ணுற டீம் தான் குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு போகும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏற்கனவே பிரேசிலில் வந்து பார்த்திங்கன்னா நெய்மார் ஜூனியர் அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தார். ஸோ போர்ச்சுகல்லையும் ரொனால்டோட கிறிஸ்டியானோ ரொனால்டோட கடைசி கேமாக இது இருக்குமா அப்படின்றது வந்து எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அகேன் போர்ச்சுகல் அடுத்த கட்டத்துக்கு போகுமான்றதும் பல பேரின் ஒரு கேள்வியாக இருக்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஒலிக்கின்றது கட்டுமரக்காரன் திரைப்பட பாடல்.

இது நம்ம பூமி திரைப்படத்திலிருந்து அழுத்தது பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. யூஎஸ் ஏஜென்சி மொத்தமாக 600 மேற்பட்ட ட்ரோன்ஸை வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் வென்யூஸுக்கு கிட்ட வந்து கைப்பற்றி இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் June 11 ஆரம்பித்ததில் இருந்து செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷன் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் TSA இதை பற்றி சொல்லியிருக்கு. மேட்ச் டே அன்னைக்கு எல்லா ஏர்கிராஃப்ட் ஆப்ரேஷன் இன்க்ளூடிங் ட்ரோன்ஸ் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 914 மீட்டர் அளவிலான இடங்களில் வந்து இந்த ட்ரோன்ஸை பறக்க வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் FBI கூட இதில் இன்டர்ஃபியர் ஆகி ஏர் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. மொத்தமாக 11 US ஹோஸ்ட் சிட்டிஸில் வந்து இந்த மாதிரியான கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை 130 ட்ரோன்ஸை மியாமிலையும் அதே மாதிரி 70 ட்ரோன்ஸை டாலர்ஸ்லையும் வந்து இவங்க கைப்பற்றி இருக்காங்க. அண்ட் ஃபெட்ரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில பேர் வந்து இந்த மேட்ச் நடக்கிற நேரத்தில் ட்ரோன்ஸை பறக்க விட்டு அதிலிருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதாகவும் இதை செக்யூரிட்டி இஷ்யூவை கொண்டு வருது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் யார் யாரெல்லாம் அவங்களோட ட்ரோன்ஸ் கைப்பற்றப்பட்டதோ அவங்களுக்கு தலா $100,000 வந்து தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கிரிமினல் சார்ஜஸ் கூட வந்து அவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அகேன் இப்படியும் தாண்டி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பதை TSA அறிவித்திருக்கின்றது. 4:12

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமட் தம்சேன், 4-3-7 8-6-0-7-0-2 4-3-7-8-6-0-7

0: ஆங்கிலமிடம் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியில் இன்று போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான போட்டி நடந்துட்டு இருக்கு. ஹாஃப் டைம் முடிவடைந்து இப்பொழுது நடந்துட்டு இருக்கிற இந்த போட்டியில ரெண்டு அணியுமே எந்த ஒரு கோலும் இடாத பட்சத்தில் எக்ஸ்ட்ரா டைம் போறதுக்கான வாய்ப்பு 43% இருக்கு. பார்க்கலாம் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியானது அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம் ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM. East FM. Tamar. Seidiger.
4: துருக்கியில் நாளை ஆரம்பிக்கும்

0: உள்ள நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனேடிய பிரதமர் மாகானி இன்று புறப்பட்டுள்ளார். நேட்டோ அங்கத்துவ நாடுகள் தமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானத்தில் 2% பாதுகாப்புக்காக செலவிட வேண்டும் எனும் நீண்டகால இலக்கினை பிரதமர் மாகானி தலைமையிலான கனேடிய அரசு எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நாடுகளுடன் அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் கொண்டுள்ள ராஜதந்திர முரண்பாடுகளின் மத்தியிலும் நேட்டோ மாநாடு இடம்பெறவுள்ளது. இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தில் குறைந்தது 25 பேர் பலியாகியதுடன் 100 காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 5 பேர் சிறைச்சாலை காவலர்கள் என அறிய முடிகிறது. பாதாள உலக கும்பல்களுடன் இடையிலான மோதலால் இந்த கலவரம் நிகழ்ந்ததாக அரசு தரப்புகள் கூறுகின்றன. இக்கலவரம் தொடர்பில் விசாரணைகளை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துக்கு அரசாங்கமே பொறுப்பென ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியன சாடியுள்ளன. இந்நிலையில் இச்சம்பவத்துக்கும் தாம் பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நானேக்கார் சிறைச்சாலைக்கு சென்று ஆய்வுகளை நடத்தியுள்ளார். மறுபுறத்தில் பாதாள உலக கும்பல்களின் மோதல் இதுவென அரசாங்கம் கூறுவதை மக்கள் போராட்ட இயக்கம் நிராகரித்துள்ளது. சிறைச்சாலைகளில் நிலவும் பாரிய நெருக்கடி காரணமாக கைதிகள் எதிர்கொண்டுள்ள மோசமான மன அழுத்தத்தின் வெளிப்பாடு இதுவென அது தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களை 100 ரூபாய்களுக்கு விலை பேசும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் போலீசார் அலைப்பானை விடுத்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகவில்லை. தலைமறைவாகியுள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வருவதுடன் அவர்கள் வெளிநாடு தப்பி செல்லாத வகையில் விமான நிலையத்துக்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
3: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
4: வேலை இழந்து விட்டீர்களா? Termination pay சரியாக இல்லையா? Severance package இல் பிரச்சனையா? Workplace harassment, unpaid wages, wrongful dismissal, constructive dismissal போன்ற employment law பிரச்சனைகளா? Drinking and driving, assault போன்ற criminal வழக்குகளா? Law Office of Vinod Kumari தொடர்பு கொள்ளுங்கள். 647-766-5189. 647-766-5189. Employment law வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார் 647-766-5189.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388. 416-649-6388.
1: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

4 மணி 50 நிமிடம் நீங்கள் கொண்டிருப்பது இசைஃபமின் திசையெங்கும் கிழக்கு இறைவழியும் நேரமும் வந்தாச்சு. அண்ட் 5 மணிலிருந்து 7 மணி வரை உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரப்போகுது. உங்கள் விருப்ப பாளிகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் 4164 4040 நான் இன்னைக்கு சோலோ, ஆகவே நீங்களும் கால் பண்ணி உங்கள் விருப்ப பாளியில் கேட்கலாம். அலையுங்கள் 4164 4040 அடுத்த மணி தேவத்தில் காஃபி டபுள் டபுளோட சந்திக்க போகிறேன். கால் எடுங்க, பாடல் கேட்கலாம். இது ஈஸ்ட் எஃப்எம்இன் காஃபி டபுள் டபுள் அடுத்த மணி தேவத்துக்கு வரப்போகுது. ஸோ கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த மண்டே எங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியும்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6947293589.
2: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
3: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
2: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
2: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
3: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
1: மனு, தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

நேரம் 5 மணி ஆயாச்சு. நானும் வந்தாச்சு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 4164 4040 கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், நிலை 31 உள்ளது. இன்று இரவு 22 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எங்களோட பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்துக்கல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் இணைந்துக்கல ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு அழைக்கலாம் 416-824-1212. மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள eastfm102.7@gmail.com. நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் உற்சாகமாக ஆரம்பித்து வைக்கிறதுக்காக, அதுவும் புத்தம் புதிய பாடலோடு ஆரம்பித்து வைக்க போகிறோம். இதே மாதிரி வந்து இன்றைக்கும் தொடர்ந்தும் இந்த மண்டே என்னதான் வாரத்தில் ஆரம்ப நாள் வந்து மறுபடியும் எங்களுக்கு ரீசெட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ஏங்கினாலும் பரவாயில்ல, எங்களோட பாட்டு கேட்டு நீங்கள் இந்த நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் கால் எடுங்க, பாட்டு கேட்கலாம். 416-554-4040 FIFA 2026. இந்த நேரத்தில் போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான போட்டி, அண்ட் எக்ஸ்ட்ரா டைம் போய் இப்பொழுது ஸ்பெயினுக்காக மிக்கேல் மெரினோ ஒரு கோலை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதனால் போர்ச்சுகல் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி கம்மியாகவே வந்துட்டுருக்கு. எனிவேஸ் இந்த போட்டியோட நெய்மார் மாதிரி கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் வந்து தனது ரிட்டையர்மெண்ட்டை அறிவிப்பாரா இல்லையா அப்படின்றத உலகம் முற்று நோக்கி பார்த்துட்ருக்க இந்த தருணத்தில் நீங்கள் எங்களோட சேர்ந்து பாடல் கேட்கலாம். 416-5 5 4 4 0 4 0 புத்தம் புதிய பாடல் மகுடம் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
0: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: நேரம் 5:10 நீங்கள் கேட்டுட்டு இருக்குது ஈஸ்ட் எஃப்எம்மேன் காஃபி டபுள் டபுள். அப்படி தான் நாங்கள் அப்பப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 4:56, 5:54, 4:00, 4:00 கால் பண்ணுங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்மேன் காஃபி டபுள் டபுள். எங்களோட அழைப்பில் சந்துரு, வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க சந்துரு?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இன்றைய நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
1: ஓ, கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் சேர்ந்து போய் கொண்டிருக்கு. சூப்பர்.
0: எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்றீங்க?
1: பார்த்து பார்த்து கொஞ்சம் அங்கேயும் மாத்திர சென்னை இங்கேயும் மாத்திர உங்களோட பாடம் கேட்கறது.
0: ஓ அப்படி, சரி. எனக்கு என்ன பாடல் கேட்போம்?
1: மண்டி விரட்டன் படத்துல இருந்து மாமாவும் பேச சொல்லி.
0: யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும்.
0: எல்லாருக்கும் கேட்கலாம். ரொம்ப நன்றி எங்களை இணைந்து கொண்டு மிக்க.
1: நன்றி, வணக்கம்.
0: எங்களோட சந்திரன் இணைந்திருந்தால் நீங்களும் எங்களோட இணைந்து கொண்டு பால் கேட்கலாம். அலைங்கள் 4:56, 5:54, 4:00. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியின் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இந்த நேரத்தில் போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான போட்டி நடந்துட்டு இருக்கு. ஃபுல் டைம் முடிவடைந்த பட்சத்தில் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு ஸ்பெயின் முன்னேறி இருக்கு. இதனால போர்ச்சுகல் எலிமினேட் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்பெயினோட யாரு மோத போறாங்க அப்படின்றதுக்கான விடை அதுவும் தெரிய வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து 8:00 யூஎஸ்ஏ பெல்ஜியம் மோத இருக்கு. இதுல வெற்றி பெறும் அணிதான் ஸ்பெயினுடன் இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்ல மோத இருக்கு. அளிக்கின்றது சந்திர விரும்பிக்கிட்ட பாடல் மாமா.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: நேரம் 5:16 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்என் காஃபி டபுள் டபுள். எங்களோட உற்சாகமாக இணைந்து நீங்களும் பால் கேட்கலாம். அல்ல, எங்கள் 4:06 ஃபீஃபா உலக என்ன போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு இருக்கு. ஸோ அன்று நெய்மர், இன்று ரொனால்டோ, இனி அடுத்து யாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா அடுத்த கட்ட போட்டியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து கொலம்பியாவோடையும் அர்ஜென்டினா ஈஜிப்டோடையும் நாளைக்கு மோத இருக்குது. அதை தவிர்த்து ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும் பொழுது யூஎஸ், கனடா மற்றும் மெக்சிகோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவும் எலிமினேட் ஆயிடுச்சு, அங்கால மெக்சிகோவும் எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ ஹோஸ்ட் கண்ட்ரியில் மிகிதம் இருக்கிறது யூஎஸ்ஏ மட்டும்தான். ஸோ பெல்ஜியத்தோட வின் பண்ணாங்கன்னா அவங்க குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு போவாங்க, அப்படி இல்லாட்டி பெல்ஜியம் முன்னேறும். அந்த தகவலோடு எங்களோட செல்வகுமார், வணக்கம்.
2: என்ன
1: பாட்டு கேப்போம்
2: இன்னைக்கு? விஜய், சந்தோஷ்குமார், லக்கி, ரமேஷ், சிவகுமார், சாந்தன், நந்தன், சிவா, சிவன், ராஜா, தேவிஸ், மற்றும் நீங்கள், நான், எல்லாருமா கேட்போம்.
1: எல்லாருக்கா உங்களுக்கா பால் வருது. இதே போல நீங்களும் எங்களுடைய உற்சாகமாக பால் கேட்கலாம். அலையுங்கள் 416-554-4040.

0: இதே முரளி திரைப்படத்தில் இருந்து எடுத்தது பாடல் இது. ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். எங்களோட லேப்பில் கண்ணன் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன் கண்ணன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: சூப்பர். எனக்கு என்ன பாடல் கேட்போம்?
1: பாடல் இந்த சிலம்பாட்டத்தில் இருந்து நலந்தானா அந்த பாட்டு.
0: யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க? கண்டிப்பா பாடல் வருது. இந்த மாதிரி பல பேரும் ஏங்கி கிடக்குற இந்த நேரத்துல நானும் அந்த ரகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதையும், நான் சக்கர் பார்க்க ஆரம்பித்ததே வந்து இந்த ரொனால்டோன்ற ஒருத்தருக்காக தான். அவரும் இப்போதான் வந்து இந்த ஃபைனல் வருவார் அப்படின்னு நாங்களும் இந்த இளவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான், பரவாயில்ல, இந்த வருஷம் போனால் அவர் ரிட்டையர் ஆட்டி அடுத்த முறை ஃபீஃபாவில் பார்த்துப்போம். மீன்வால் நீங்களும் எங்களோட இந்த பால் கேட்கலாம். அலைங்கள் 4 1 6 5 4 4 0 4 0.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஏ.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656 416-908-5656.
3: East FM.

0: FM தமிழ் செய்திகள்.
1: ஆன்டாரியோவுக்கும் அல்பர்டாக்கும் இடையில் உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய மசகு எண்ணெய் குழாய் தடத்தின் பாதையினை இரு மாகாண முதல்வர்களும் இணைந்து வெளியிட்டுள்ளனர். 3,300 கிலோமீட்டர்கள் பயணிக்கும் இந்த குழாய் தடம் நாளாந்தம் 500,000 பேரல்கள் மசகு எண்ணெயினை சானியா ஆன்டாரியோவின் சுத்திகரிப்பு மையத்துக்கு கொண்டு வரும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குழாய் தட கட்டுமானம் குறித்த ஆய்வுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைமையிலான புதிய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என அதன் தலைவர் தோல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்ததில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியாக இல்லை என கூறியுள்ள அவர், எனினும் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தாம் இதற்கு முன்னர் அறிவிக்கவில்லை என்றும் அதனை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் அறிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் தமது உறுப்பினர்கள் இருவரை திமுக சின்னத்தில் போட்டியிட வைத்து தற்போது அவர்களை தம்முடனேயே சேர்த்துள்ளதன் மூலம் திமுகவே குதிரை பேரம் செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அப்படியாவது தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டுமென சிலர் தலைகீழாக முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் விஜய்க்கு கவசமாக மதிமுக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கூட முழுமையான சமஷ்டி அரசியலமைப்பு இல்லாத சூழலில் அதனை இலங்கையில் கொண்டு வருவதற்கு இந்திய அரசு அழுத்தங்களை கொடுக்காது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழலில் தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ளாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் தமிழ் தேசிய பேரவையினரும் தமிழ்நாடு முதலமைச்சருடன் சமஷ்டி பற்றி பேசியமை எதற்காகவென அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
1: வணக்கம் கந்தவடிவேல்.
2: என்ன
1: பாடல் கேட்க போறீங்க?
2: அருணாச்சலம் படத்துல இருந்து வந்தேன்டா பாக்காரன்.
1: அண்ணாமலை படத்துல இருந்து அந்த பாட்டு வருது. யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
2: நாங்களும்
1: எங்களுடன் நின்று பால் கேட்கறது கலையுங்கள். 4 1 6 5 4 4 0 4 0.

0: நடக்கின்ற போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1317 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027 தம்பி பிரபா.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-களை லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
9: உங்களுக்கு
10: ஐயோ, மரங்களோடயே போகுது எல்லாம். புதுசா எல்லாம் சாயில் போட்டு எல்லாம் செய்ய.
9: இன்னைக்கு என்ன பாட்டு கேட்போம்?
10: படம் வந்து ஆராரோ ஆரிரோ, அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடின என் கண்ணுக்குள்ள ஒரு நிலவாய் உன்னை படித்தான்.
9: கேட்கலாமே, உங்களுக்காக எனக்காகவும் பாடல் வருது. கரெக்டா, போட்டியில அதிகமான கோல் போட்டவங்க யாரு அப்படின்னா, முதல் 3 இடத்துல 3rd இடத்துல லயனல் மெஸ்ஸி இருக்காரு, 2nd இடத்துல கிலியன் எம்பாப்பே, 3rd இடத்துல எர்லிங் ஹாலண்ட். ஹாலண்ட் வந்து இதில் நடந்த நோர்வே கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இரண்டு கோலை போட்டு அப்படியே நோர்வே வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றார். இந்த மூணு பேருமே தலா ஏழு கோல்களை போட்டு இப்பொழுது முதலாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அகேன் இந்த ஹோஸ்ட் கண்ட்ரீஸில் இனி வந்து யூஎஸ்ஏயும் அடுத்த கட்டத்துக்கு போகுமா இல்லாட்டி மற்ற ரெண்டு நாடுகள் மாதிரி எலிமினேட் ஆகுமா இல்லையன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபீஃபா உலகின போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 5:47 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள். எங்களோட இந்த நேரத்தில் கரண், வணக்கம்.
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கேன் கரண், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இன்னைக்கு
0: நான் சோலோனா
1: பாருங்களேன்,
0: அதுதானே. இன்னைக்கு என்ன பாட்டு கேட்போம்? கண்டிப்பா உங்களுக்கு பாடல் வருது. இதே போல எங்களோட உற்சாகமாக நீங்களும் பாடல் கேட்கலாம். அலைங்கள் 4165444040 வரப்போறோம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 16 இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிச்சை அங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஓரஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto Exclusive Radio Partner East FM 102.7.

0: நேரம் 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் கஃபி டபுள் டபுள். அலைப்பிள்ளைங்களோடு கரண். வணக்கம்.
1: என்ன
0: பாடல்
1: கேப்பம்? பாடின பாடல் வந்து காதலன் படத்துல இருந்து என்னவளே கேப்பம். அந்த பாடலுக்கு உன்னிகிருஷ்ணனுக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்துருக்கு. நாம என்ன அதே மாதிரி தான் நான் வாட அவர்கிட்ட மகள் வந்து சைவம் படத்துல முதல் சின்ன பிள்ளைக்கு முதல் கொடுத்த நேஷனல் அவார்ட் இவர்கிட்ட மகளுக்கு இன்னைக்கு சொன்ன மகளுக்கு.
0: பாருங்களேன் நல்ல கனெக்ஷன் அங்க பண்ணிருக்கீங்க. யார் யாருக்கெல்லாம் பாட்டு டெடிகேட் பண்ண போறீங்க?
1: எல்லாரும் கேப்போம். இஸ்டபம் நேர் எல்லாரும் கேப்போம்.
0: எல்லாருக்காக உங்களுக்காகவும் பாடல் வருது. எங்களோட நீங்களும் தொடர்ந்து அழைப்பீட் படுத்தி பாடல் கேட்கலாம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க 416-554-4040.

0: 6:05 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள். அண்ட் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், எப்படியாவது இந்த ஃபீஃபா உலக கிண்ணத்தை வந்து தங்க நாட்டுக்கு வின் பண்ணி கொடுத்துடணும்னு. அந்த கனவோடு தான் வந்து ஒரு கோட் அப்படின்னு சொல்லலாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரது ட்ரீமும் இந்த போர்ச்சுகல்ட பயணமும் இன்னைக்கு முடிவடைஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்பெயின் வந்து ஒரு கோல் இட்டதுனால இந்த கேம்ல அவங்க வின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி போர்ச்சுகல் இப்பொழுது எலிமினேட் ஆகியிருக்காங்க. 8 மணிக்கு இன்னைக்கு யூஎஸ்ஏக்கும் பெல்ஜியம்க்கும் இடையிலே போட்டி நடைபெற இருக்கு. இதுல வெற்றி பெறும் அணிதான் குவார்டர் ஃபைனல்ஸுக்கு ஸ்பெயினோடு மோதே இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரானோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அலைப்பில் எங்களோட தேவகுமார் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். சுடுசுட தாவல தந்ததுக்கு நன்றி.
0: என்ன பாருங்க இன்னைக்கு
1: எனக்கு இதே முரளி படத்துல இருந்து வான் வான் அந்த பாடல் கேட்போம்.
0: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: அனைத்து
0: பாடல் வருது.

0: இதே முரளி திரைப்படத்தில் வந்து அழுத்தது பாடல் 6:10. இது ஸ்டெஃபமென் காஃபி டபுள் டபுள் அழைப்பு. இந்திரன் வணக்கம்.
1: வணக்கம் நிஷிதா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் இந்திரன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு, நீங்களோ சன் ஆஃப் பிரைட் என்று சொல்லி அதை ஒரு யோசிச்சு கொண்டு இருக்கேன்.
0: அது ஏன் கேக்குறீங்க? சன்னோட பிரைட்னஸால ஏன் பிரைட்னஸ் குறைஞ்சிருச்சுனா பாருங்களே. என்ன பண்றது, ஹீட் வார்னிங்னால வந்து. ஓ மை காட், சரி நீங்க என்ன பாட்டு கேட்போம்.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள் பொங்கி வந்த பாட்டு, நல்ல பாட்டு நினைச்சு இருந்து கேட்போம்.
0: எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வருது.
1: நன்றி
0: இந்திரன். இதே போல எங்களோட நீங்களும் இணைந்து கொள்ளலாம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கால் பண்ணுங்க 416-554-4040.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960, 437-477-7960.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0686-8 6477-0686-8
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 Brock Road, பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
8: என்றும் இசையுடன்
1: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
8: 102.7.
9: 6:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். எங்களோட அழைப்பில் பபி, வணக்கம்.
10: வணக்கம் ரஜிதா, எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
10: நானும் நல்லா இருக்கிறேன்.
9: இன்றைய நாள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
10: இன்றைக்கு நாள் என்ன, வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டு வரோம். நல்லா இதா இருக்கு. நீங்க பாட மாட்டீங்களோ பாட்டு?
9: யாரு நான் யாரு கேக்குறது, எல்லாரும் ஓடிடுவாங்க போலயே. இந்த பாத்ரூம் சிங்கர், பாத்ரூம் சிங்கர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு அம்பாடல் விருது. ரொம்ப நன்றி. எங்களோட இந்த கொள்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, ஸோ கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். 416-554-4040.

0: வணக்கம்
1: மிகவும் நல்லாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நானும் சூப்பரா இருக்கிறேன். ரெண்டு நாள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: மிகவும் சூப்பரா போய்கொண்டு இருக்கு.
0: என்ன பாட்டு கேப்போம் இன்னைக்கு?
1: எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த இந்த திசிதா, எங்கே இந்த திசிதா, அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
1: நீங்களும் நானும் சேர்ந்து கேட்போம்.
0: கேட்கலாமே. ரொம்ப நன்றி. நான் நினைந்திருந்தார் நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளலாம். உஷிட்டா எங்கேயும் போல, இதே இஸ்தேஃபம்ல தான் இருக்கேன். மீன்வாயில் நாங்கள் நிறைவே பெரும் நேரமும் நெருங்கிட்டு இருக்கு. சோ கால் பண்ணுங்க, பால் கேட்கலாம். 416-5544-404.

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: துருக்கியில் நாளை ஆரம்பிக்கவுள்ள நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனேடிய பிரதமர் மார்க் கானி இன்று புறப்பட்டுள்ளார். நேட்டோ அங்கத்துவ நாடுகள் தமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானத்தில் 2% பாதுகாப்புக்காக செலவிட வேண்டும் எனும் நீண்டகால இலக்கினை பிரதமர் மார்க் கானி தலைமையிலான கனேடிய அரசு எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நாடுகளுடன் அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் கொண்டுள்ள ராஜதந்திர முரண்பாடுகளின் மத்தியிலும் நேட்டோ மாநாடு இடம்பெறவுள்ளது. இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தில் குறைந்தது 25 பேர் பலியாகியதுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் 5 பேர் சிறைச்சாலை காவலர்கள் என அறிய முடிகிறது. பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலால் இந்த கலவரம் நிகழ்ந்ததாக அரசு தரப்புகள் கூறுகின்றன. இக்கலவரம் தொடர்பில் விசாரணைகளை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துக்கு அரசாங்கமே பொறுப்பென ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியன சாடியுள்ளன. இந்நிலையில் இச்சம்பவத்துக்கு தாம் பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று ஆய்வுகளை நடத்தியுள்ளார். மறுபுறத்தில் பாதாள உலக கும்பல்களின் மோதல் இதுவென அரசாங்கம் கூறுவதை மக்கள் போராட்ட இயக்கம் நிராகரித்துள்ளது. சிறைச்சாலைகளில் நிலவும் பாரிய நெருக்கடி காரணமாக கைதிகள் எதிர்கொண்டுள்ள மோசமான மன அழுத்தத்தின் வெளிப்பாடே இதுவென அது தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களை நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு விலை பேசும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் போலீசார் அழைப்பாணை விடுத்தும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகவில்லை. தலைமறைவாகியுள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வருவதுடன் அவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்லாத வகையில் விமான நிலையத்துக்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: ஆறு மணி 35 நிமிடம். இது ஈஸ்ட் FM காஃபி டபுள் டபுள் அழைப்பில் யசோ வணக்கம். யசோ வணக்கம்.
3: வணக்கம் ரோசிதா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
2: பாட்டு கேப்போம்?
3: கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் இந்த லைஃப்ல, அதனால ஒரு மனிதன் திரைப்படத்துல இருந்து மனிதன் மனிதன் வந்தார் அந்த பாட்டுக்கு விரும்புறேன்.
2: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் விடுதல் நினைச்சு எங்களுடைய எஸ் இணைந்திருந்தார். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். ஒரே ஒரு காலருக்கு சான்ஸ் இருக்கு. கால் பண்ணுங்க 416-554-4040.

0: நேரம் 6:40 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். எங்களோட டான்மல் சந்திரன் வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஓ நலமா மாட்சியா இருக்கும். உங்களோட சின்ன கையால ஒரு எனமி புறத்துல இருந்து பாடல்
0: போட்டுடலாமே. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: ஈஸ்டர் நேயர்கள் கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்போம்.
0: எல்லாருக்காக உங்களுக்காக பாடல் வருது. ரொம்ப நன்றி. 6:40 நிமிடம், இது இஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இன்னைக்கு 8 மணிக்கு யூஎஸ்ஏ பெல்ஜியத்தோட மோத இருக்கு. அதுல வெற்றி பெறும் அணியானது ஸ்பெயினை ஜூலை 10 எதிர்கொள்ளும் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல. இதுவரைக்கும் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 9 பிரான்ஸ் அண்ட் மொரோக்கோ மோத இருக்கு, ஜூலை 11 நோர்வே மற்றும் இங்கிலாந்து மோத இருக்கு. இனி நாளை நடக்க இருக்கிற கேம்ஸ் தான் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவுக்கும் அர்ஜென்டினா ஈஜிப்டுக்கும் இடையில நடக்க இருக்கு. இதுல வின் பண்ற நாடானது குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லும். ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃபம் 102.7.

6:45 நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு எங்களோட இணைந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை கூறிக்கொண்டு எனக்கு லைன் கிடைக்கலனா, டோன்ட் வெரி பி ஹாப்பி, நாளைக்கு உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரும். நாளைக்கும் இதே உற்சாகத்தோட இணைந்து நீங்க பாடல் கேட்கலான்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடைபெறுவது ருஷிதா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோட கழகத்தில் அபர்ணா மற்றும் சஞ்சீவன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
2: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
6: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகிலுள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் EastFM 102.7.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
8: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரின் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி, 416-455-3514, 416-455-3514.
9: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
8: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டி மார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டி மார்ட், மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131. அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
10: பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரஷிதா. நேர்கள் தொடர்ந்தும் இரவு காற்றலையில் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். இன்று இரவு காற்றலையிலும் உங்களோடு நாங்கள்
5: அபர்ணா ஏஜே
4: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவ் அன்பையான வணக்கம் நேர்களை. வணக்கம் அபர்ணா.
5: வணக்கம் நீர்களே. வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
4: உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும் அப்பறம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: இப்படிதான் சஞ்சீவன், நாங்க நிறைய புண்ணியம் செய்துதான் இப்ப ஒவ்வொரு தரா ஒரு ஓரமா இருந்து அழுதுட்டே இருக்கிறாங்க சஞ்சீவன். அன்றைக்கு நெய்மார் இருந்து அழுதுட்டு இருந்தா இந்த மாதிரி
4: எட்டு மணிக்கு
5: நாள் நீங்கள் பார்த்து மாலலாம். அதுல யார் அழப்போறாங்களோ தெரியலையே சஞ்சீவன்.
4: நிச்சயமா அதுல குறிப்பாக யூஎஸ்ஆ அப்படி இல்லாவிட்டால் பெல்ஜியமா என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஃபீவா உலகின் கால்பந்தாட்ட போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. திங்கக்கிழமை நிறைவு காற்றலையில் சந்தித்துக் கொள்கின்றோம். ஜூலை மாதம் 6ஆம் தேதி 26 டிகிரி செல்சியஸ் 33 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இரவு 19, நாளை காலை 25, நாளை மதியம் 27 டிகிரி செல்சியஸ், நாளை மாலை 25 இருக்க போகிறது. ஈஸ்ட் எஃப்எம்ஐ நீங்கள் இப்போது செயலிகள் ஊடாக கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கம் காத்திருக்கின்றது. யூடியூபில் நீங்கள் இப்பொழுது காணொலிகளாக பார்த்து மகள ஈஸ்ட் எஃப்எம் 102.7
5: 8 மணிக்கு இருக்கின்றது. அதன் பின்னர் 8:30 நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.

0: நேரம் 7:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஒரு இவனிங் நேரத்தில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் இந்த ஃபீஃபா மேட்சுக்கும் இதுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த சொல்லுக்கிடையில்.
1: அப்படியா?
0: என்னன்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவன், நான் வந்து இந்த மேட்ச் எல்லாம் பார்த்து பார்த்து அஞர்ல இருக்கிறேன். இந்த அஞர் என்பது என்ன அப்படின்றதான் நாங்க சொல்ல போகின்றோம்.
1: நீங்க ஐந்து தூங்கிடாங்க என்பதை சொல்றதில்லை. இது அஞர் என்பது வந்து உண்மையில் துன்பம், துயரம் அல்லது மன வளர்ச்சி அல்லது அதிர்ச்சி, ட்ராமா அப்படி என்பதற்கான ஒரு செம்மொழி தமிழ் சொல்லாக இருக்கின்றது. சங்க இலக்கியங்களிலும் அல்லது திருக்குறள் போன்ற இலக்கியங்களிலும் ஆழமான ஒரு வலியினை, ஒரு மனிதன் எதிர்கொள்ளுகின்ற, உங்களுடைய உள்ளம் எதிர்கொள்ளுகின்ற ஒரு ஆழமான வலியினை வந்து பயன்படுத்துவதற்காக பாவிக்கப்படுகின்ற ஒரு சொற்பதமாக இருக்கின்றது இந்த அஜர் என்று சொல்லக்கூடிய சொற்பதம். இது துயரத்தினுடைய உச்சக்கட்டம் அல்லது மன எழுச்சி, அந்த துயரம் அல்லது மன வளர்ச்சியினுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு சொற்பதமாக பாவிக்கப்படுகிறது. அதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம்.
0: கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொனால்டோ, நெய்மர் எல்லாம் இந்த அஞர்ல தான் இருக்கிறாங்க சஞ்சீவன்.
1: இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? அவர்தான்
0: தெரியாத தாங்க மாட்டாங்க.
1: 7:10 இணைந்திருக்கின்றோம். இது இரவு காற்றலை நம்ம ஒரு நிகழ்ச்சி. 26 டிகிரி செல்சியஸ், 33 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம். லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.

0: கேட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 EastFM.ca.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சே.

0: 4 3 7 8 6 0 7 0 0 2.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமின் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: இத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: 7 மணி 43 நிமிடம் 36 டிகிரி செல்சியஸ் 33 டிகிரி செல்சியஸ் ஆகும் நிறைய பூச்சிகள் ஃபேன் நாளில் சோகமாக இருக்கின்ற அல்லது விடை கொடுத்திருக்கின்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
1: அதேதான் சஞ்சீவன். இப்ப பலருக்கு வந்து அவர்களுடைய மனதில் வந்து மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்னு சொல்லுமா, எங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய மனதில் வந்து அந்த கோல்டன் பூட், அந்த தங்க காலணி, அதுதான் வந்து கொண்டே இருக்குது திரும்பி திரும்பி.
0: அதுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, ஆனால் அந்த அந்த தங்க காலணிக்குள் இருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ஆண்டில் குறிப்பாக உலக கிண்ணத்தை வெற்றி கொள்ளக்கூடிய நாடுகளின் வரிசையில் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்ட ஒரு நாடு தான் போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபிபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயினுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் ஒரு கோலை பெற்று ஸ்பெயின் வந்து வெற்றியை தனதாக்கி இருக்கின்றது. 1-0 என்ற அடிப்படையில் இந்த போட்டி வந்து நிறைவு பெற்றிருக்கின்றது. பிரேசிலின் நெய்மார் சர்வதேச கால்பந்தாட்ட போட்டிகளிலிருந்து விடைபெறுவதாக அறிவித்திருந்தார். இந்த அறிவித்தலை தொடர்ந்து இன்று போர்ச்சுகலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தானும் சர்வதேச கால்பந்தாட்ட போட்டிகளிலிருந்து விடைபெறுவதாக அறிவித்திருக்கின்றார். இவங்க ரெண்டு பேருக்குமாக நாங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓரமா இருந்து அழுதுட்டு வருவோம் சஞ்சீவன், அவ்வளவு ஒரு இதா இருக்கேன்.
0: உண்மையில் ரொனால்டோவை பொறுத்தவரையில் 41 வயதானவர், இப்போது பல பிராந்திய கழக அணிகளுக்காக விளையாடி வருகின்றார், கிளப்ஸுக்காக விளையாடி வருகின்ற ஒருவராக இருக்கின்றார். நெய்பரும் அவ்வாறே கிளப்புக்காக விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இவருடைய இந்த அதாவது சரியான ஒரு ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் டேட் என்பதை அவர் சொல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய இறுதி போட்டி அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பலர் உண்மையில் இந்த போட்டி என்பது பரவலாக எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்ட போட்டி, அதுவும் 2 நாடுகளும் முக்கியமான நாடுகளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினும் சரி, அதே நேரம் போர்ச்சுகலும் சரி. இது ஒரு பக்கம் இருக்கையில் இன்றைய நாளில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நேற்று நாள் இருந்து அப்படி என்று சொல்லி சொல்லலாம், அமெரிக்காவுக்கும் பெல்ஜியமுக்கும் இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கின்ற அடுத்த போட்டி. இந்த அமெரிக்காவினுடைய ஸ்ட்ரைக்கராக இருக்கின்ற ஒருவர் ஃப்ளோரின் பால்கன் அவர்கள், அவருக்கு ஃபீவா நடுவர்களினால் வந்து கள்ளத்தில் வழங்கப்பட்ட ரெட் கார்டை வந்து அதை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும் அல்லது அதை நிறுத்த வேண்டும், மீள அதை வந்து ரிவ்யூ பண்ண வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஃபீவாவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்.
1: தீர்ப்பு மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்துல சொல்ற மாதிரியே சொல்லி இருக்கு.
0: ஆமா, இந்த ஐசிசி பற்றி பேசுகின்ற பொழுது பரவலாக ஆசிய நாடுகள் ஐசிசியில் வந்து அதனுடைய செல்வாக்கு இருக்குது என்று சொல்ற மாதிரி, ஃபீவா பற்றி பேசுகின்ற பொழுது இப்ப அமெரிக்காவுடைய செல்வாக்கு இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. சீரில் இடம்பெற்றுக் கொண்ட போட்டியின் போதுதான் இந்த ரெட் கார்டு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவர் குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஃபோர்வர்ட் ஸ்ட்ரைக்கராக இருக்கின்றவர் பலோகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தேவை அடுத்த போட்டியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ரீதியில் தான் இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஃபிவா சரியான ஒரு பதிலை இதுவரையும் சொல்லவில்லை என்று சொல்லி சொன்னாலும் ஃபிவாவினுடைய பிரசிடண்டாக இருக்கின்ற கியானி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், இதை ரிவ்யூ பண்ணும் மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும், அதே நேரம் வந்து இவருடைய பேனை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தங்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது சொல்லி சொல்லியிருக்கிறார். இன்று அவர் விளையாடுவாரா, இன்று மாலை 8 மணிக்கு சரியாக இடம்பெற போகின்ற போட்டியில் விளையாடுவாரா என்பதை நாங்களும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
1: அதே போன்று இன்னொரு செய்தி கூட இருக்கின்றது. கனடாவின் புதிய நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க கனடிய அரசாங்கம் ஜெர்மனிய நிறுவனத்தை வந்து இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கின்றது. இதன் முதல் 4 கப்பல்களும் 2034 ஒப்படைக்கப்படும் அப்படி என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடிய கடற்படைக்காக 12 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை கொள்வனவு செய்வது தொடர்பான ஒப்பந்தம் TKMS நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: இதுல கிட்டத்தட்ட இந்த பார்ட்னர்ஷிப்னால வந்து 167 பில்லியன் டாலர்கள் தேவைப்படும் அப்படி என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் வந்து இந்த கப்பல்களினுடைய காலம், பாவனை காலம் என்பது 30-50 ஆண்டு காலமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெர்மன் நோர்வேஜியனுடைய முக்கியமான ஒரு தயார்படுத்தலாக இது அமையும் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. 98 இறுதியாக கனடா வந்து இவ்வாறான நீர்மூழ்கி கப்பலை வந்து வாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் மேட் விக்டோரியா கிளாஸ் சப்மரீன்ஸ் அவர்கள் வாங்கியிருந்தார்கள். இதன் பிற்பாடு இப்போது நம்பரப்போன்ற மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இந்த மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாற்றங்களை பற்றி பேசுகின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி நாங்கள் பேசியாக வேண்டும்.
1: என்ன முக்கியமான விஷயம் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தலைநகர் டெஹ்ரானில் ஆசாதி வீதியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டிருக்கிறார்களாம். அலி கமேனியின் உடல் வைக்கப்பட்டிருக்கின்ற பேழை மற்றும் அவருடன் உயிரிழந்த அவரது மகள், 3 வயது பேத்தி, மருமகன் மற்றும் மருமகள் ஆகியோரின் உடல்கள் அடங்கிய பேழைகளை தாங்கிய வாகனம் ஒன்று திரண்டிருந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் மெதுவாக நகர்ந்து சென்றதாக கூட ஊடகங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றன.
0: ஆமாம், புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது தொடர்ச்சியாக அவருடைய இறுதி கிரியைகளுக்கான நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 9ஆம் தேதி இறுதியான அவருடைய இறுதி மரியாதை இடம்பெறப் போவதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வெளியாகி இருக்கின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த இவருடைய அமெரிக்காவினுடைய நெருக்கடி, அமெரிக்காவுக்கு பயந்து அல்லது அமெரிக்காவினுடைய நெருக்கடியின் காரணமாக இப்போது இதுவரை 13 நாடுகள் இந்த இறுதிச் சடங்கை புறக்கணித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வந்து அரேபிய நாடுகள் உட்பட 13 நாடுகள் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதில் நிதியுதவிகள் நிறுத்தப்படும், நீங்கள் பங்கேற்றால் உங்களுக்கு நிதியுதவிகள் நிறுத்தப்படும், வளர்ச்சிக்கான அமெரிக்காவினுடைய நிதியுதவி வழங்கப்படாது அப்படி என்று சொல்லி ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளிடம் வந்து ட்ரம்ப் வந்து நேரடியாக தலையிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் இப்படி 5 அரபு நாடுகள், 3 ஐரோப்பிய நாடுகள், 5 ஆப்பிரிக்க நாடுகள், அதே நேரம் வளைகுடாவைச் சேர்ந்த 2 அரபு நாடுகள், 2 பெரிய கிழக்காசிய நாடுகள் உட்பட 13 நாடுகள் இவ்வாறு இந்த இறுதி அஞ்சலியில் பங்கு கொள்ளவில்லை அப்படி என்று சொல்லி இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: கனடா என்ன மாதிரி சஞ்சீவன்
0: கேட்டு மார்க்காயிடம் பேசிட்டு நாங்கள் சொல்றோம். 7:49 அது இதுவரை இன்றைய நாளினுடைய முதன்மை 3 நீங்கள் கேட்டிருந்தீர்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 4163711487.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379 1819-322-1379.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.

0: நேரம் 8:01 ஜூலை மாதம் 6 திங்கக்கிழமை இரவு காற்றில் இருந்திருக்கின்றோம். 26 டிகிரி செல்சியஸ் 32 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தமிழினை இப்பொழுது நீங்கள் செயலிகளூடாக கேட்கலாம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஊடாக நினைந்திருக்கலாம். அதே நேரம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கம் காத்திருக்கிறது. யூடியூபில் காணொலிகளாக பார்த்து மகளை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர் விளக்கம் 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: ஃபிபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளினுடைய நாக் அவுட் ஆட்டங்களில் இன்றைய நாளில் அமெரிக்கா பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றன. 8 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி ஸ்பெயினை சந்திக்க காத்திருக்கின்றது. இதே நேரம் டொரண்டோ ஃபேன் பெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 8:02 இருக்கின்றது. நாங்கள் போட்டி நிகழ்ச்சிக்கான நேரமாக இது இருக்கின்றது. முடிஞ்சா தொடுங்க போட்டி நிகழ்ச்சியில் இன்றைய நாளும் நாங்கள் ஒரு கேள்வியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த கேள்விக்கான பதிலை நீங்க தான் சொல்ல போறீங்க. சரி, நாங்கள் கேள்வியை கேட்டுடலாமா சஞ்சீவன்?